5:46 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஏகாம்பரசனே எனும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் குரலில்

5:53 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது வந்தே மாதரம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 21 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7 தேதி திங்கட்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள், இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

0: செயல்.
1: நோயின் தன்மை, நோய் வந்த காரணத்தின் தன்மை, நோய் தீர்வதற்கான மருத்துவத்தின் தன்மை ஆகியவற்றை ஆராய்ந்து பொருந்துமாறு மருத்துவம் செய்ய வேண்டும். குறள் எண் 948, அதிகாரம் மருந்து.
0: நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்.
1: நோயின் தன்மை, நோய் வந்த காரணத்தின் தன்மை, நோய் தீர்வதற்கான மருத்துவத்தின் தன்மை ஆகியவற்றை ஆராய்ந்து பொருந்துமாறு மருத்துவம் செய்ய வேண்டும். குறள் எண் 948, அதிகாரம் மருந்து.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. இந்த விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதற்கான உறுதியுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட நடைமுறையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படாது என்றும் அதன் முக்கியத்துவம் குறைக்கப்பட மாட்டாது எனவும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தாவைக்கு அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

பக்தி நேரம். நேரம் காலை 6:02 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் அடைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. ஒவ்வொரு நாளையுமே புது நாளாக தொடங்குவோம், புத்துணர்ச்சியாக தொடங்குவோம். நேற்றைய நாளை விட இன்றைய நாள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துதலோட நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக ஒலிக்க இருக்கும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராசனுடைய குரலில். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பாம்பே சகோதரிகளான சி சரோஜா மற்றும் சி லலிதாவுடைய குரலில் பாடல் கேட்டு முடித்தும் கிருஷ்ணனுடைய இசையில. நேரம் இப்போது 6:15 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

சுசீலா உடைய குரல்ல சிவன் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 6:25 நிமிடம் ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நீரம் நிகழ்ச்சியில் தான் நாம இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கே சோமுவோட வரிகளில் சோமு கஜா உடைய இசையில சுசீலா உடைய குரல்ல அம்மன் பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

வாணி ஜெயராமுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நேரம் 6:34 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் தேரெழுந்தூர் சகோதரிகளுடைய குரல்ல வந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ஜி பி ராமச்சந்திரனுடைய இசையில பி சுசிலாவுடைய குரல்ல பாடல் கேட்டும் நேரம் இப்போது 6:48 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில நாம அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் திருச்சி எஸ் எம் யூசுஃபுடைய குரல்ல கேட்டிணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 6:51 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் நாம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக கேஜே யேசுதாஸ் குரல்ல பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். அது ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் காலை 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட வெற்றிவேலன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நோய் நொடி என்பது நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா ஏகத்துக்கு தாக்கும். சாதாரண காய்ச்சல் கூட நம்மளை உண்டு இல்லைன்னு பார்த்துரும். அதுக்காகத்தான் அந்த காலத்தில் பெரியவர்கள் நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா வேலை செஞ்சாங்க, நல்லா ஓய்வெடுத்தாங்க, நல்லபடியாக வாழ்க்கை போனது, எல்லாமே சிறப்பாக இருந்தது. நல்லா தெம்பாக இருக்கிற பெரியவங்களை பார்த்து சொல்லுவாங்க, அந்த காலத்து கட்ட அப்போ சாப்பிட்டது இன்னும் நல்லபடியாக வச்சிருக்கு, எப்படி இருக்காங்க பாத்தியா அப்படின்னு அங்கலாய்த்து கொள்வோம். அப்படி சாப்பிடணும். உணவு என்பது உயிர் வாழ மட்டுமல்ல, நல் உழைப்பை வெளிப்படுத்தவும் தான். இந்த காலத்து பிள்ளைங்க சாப்பிட்றதெல்லாம் வெறும் சக்கை தான், அதிலங்க இருக்குது சத்து. ஒரு உதாரணம் பாருங்க வெட்டிவேலன் ஐயா, நீங்கள்லாம் முருங்கைக்கீரையை விரும்பி சாப்பிடுவீங்க. இதுக்காகவே வீட்டில் ரெண்டு முருங்கை மரம் இருக்கும், வச்சுருப்பீங்க. முருங்கை பூ இருந்தால் ரசம் வச்சு சாப்பிடுவீங்க. நல்ல இளம் கீரையை பலவிதமாக சமைச்சு சாப்பிடுவீங்க. சாம்பார் வைக்கலாம், பொரியல் செய்து சாப்பிடலாம், சூப் வச்சு குடிக்கலாம், முருங்கைக்கீரை அடை தட்டி சாப்பிடலாம். எவ்வளவோ இருக்குது. விதம் விதமாக செய்து எப்படியாவது முருங்கைக்கீரை நம்ம உடம்புக்குள்ளே போயிடுது. ஆனால் முருங்கைக்கீரைனாலே நம்ம வீட்டு இளவட்டங்களுக்கு ஒரு அலட்சியம், தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி அல்ல, நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்ள என்னவெல்லாம் சாப்பிடலாம்னு யோசிக்கவே வேண்டாம். இந்த முருங்கை ஒன்று இருந்தாலே போதும். வாரம் நமது உணவில் 2 அல்லது 3 முறை முருங்கை சேர்ந்தா அல்லது சேர்த்தால் போதும். முருங்கையில் வைட்டமின் சி ஆரஞ்சு பழத்தை விட அதிகமாக இருக்குது. வைட்டமின் ஏ கேரட்டில் இருக்கும் அளவை விட முருங்கையில் அதிகமாக இருக்குது. வாழைப்பழத்தில் இருக்கும் வைட்டமின் B2 முருங்கையை விட குறைவு தான். வேர்க்கடலையில் இருக்கும் B3 விட முருங்கையில் அதிக அளவு இருக்கான். கால்சியம் சத்து பாலை விட முருங்கையில் தான் அதிகமாக இருக்கான். அதே போல தான் புரதமும் முருங்கையில் அதிகம். முட்டையில் இருக்கும் மெக்னீசியத்தை விட முருங்கையில் நிறைய இருக்குது. இரும்பு சத்து அதிகமுள்ள கீரை முருங்கைக்கீரை தான். இவை தவிர பொட்டாசியம் கூட முருங்கையில் தான் நிறைய இருக்குது. இவ்வளவு சத்துக்கள் அடங்கிய முருங்கையை நாம் அலட்சியப்படுத்துகிறோம். முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, அப்புறம் முருங்கைக்காயை எப்படியாவது வாரம் 2 முறை நமது உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். முன்னால்

0: நல்லா காய்க்கிற முருங்கை மரத்தின் கிளைகளை வெட்டிட்டு வந்து ஒரு 4 அடி உயரம் இருக்கிற கிளைகளை வச்சு வளர்ப்பாங்க. நல்லா காய்க்கிற மரத்தை பார்த்தா, ஏ தம்பி, அதில் அந்த மரத்தில் ஒரு போத்தை வெட்டிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் வையும்பாங்க. வெட்டி வேலைனையா அப்படி தானே? ஆனால் இப்போது நிறைய ஆராய்ச்சிலாம் செஞ்சு நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம் விதை போட்டு முளைக்கிற செடி முருங்கை ரகங்களை கொண்டு வந்துருச்சு. பெரிய குளம் ரகங்கள் இப்போது விவசாயிகள் மத்தியில் ரொம்ப பிரபல்யம். விதை போட்டால் செடி முருங்கை முளைக்கும், ஒரு முறை தான் காய்க்கும், மறுபடியும் விதை போட்டு தான் முளைக்க வைக்கணும். 7-8 மாதங்கள் நம்ம நிலத்தில் இருக்கிற இந்த முருங்கைக்கு மழைன்னா ஆகாது, வெயில் தான் வேணும். மழை பெய்தால் பூக்கள் கொட்டிடும், காய்கள் காய்க்காது, வெறும் தழை மட்டும்தான் மண்டும். அந்த கீரையையாவது நாம் சாப்பிட வேண்டாமா? தடியெடுத்து செல்லும் கிழவன் கூட முருங்கையை உண்டால் வெறுங்கையோடு நடப்பார்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. முருங்கை வேண்டுமா வேண்டாமா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: நேரம் காலை 7 மணி.

காலை 7:01 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. அச்சச்சோ, நல்லா மழை கிளைமேட்டாக இருக்குதே, காலையில் எங்கேயாவது கொஞ்சம் தூங்க உறியாமா அப்படியே கூவி கூவி எழுப்புறியே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்ன திட்டாதீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை, நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமைனால மறந்து போய் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து அவங்களுடைய வேலைகளுக்கு வந்து கிளம்பணும் இல்லையா, அதனால் வந்து காலையிலே பரபரப்பாக எல்லாரும் எழுந்து கிளம்பணும். பரபரப்பாக 8 மேலே நீங்கள் போகாமல் இருக்கணும், இப்போலேருந்து எழுந்து அப்படியே ரிலாக்ஸாக கிளம்பணும் அப்படிங்கிறதாக உனக்கு ரிலாக்ஸாக அந்த 1 வந்து ஜாலியான பாட்டெல்லாம் போட்டு அப்படியே துள்ளலான இசையோடு வந்து இணைஞ்சிருக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கும் சில ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு என்ன கேள்வியோட வந்திருக்கீங்க சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீல வானுக்கான தூய காற்று பன்னாட்டு நாளுடைய 2026 ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன, அதாவது இன்றைய ஆண்டு நீல வானுக்கான தூய காற்று பன்னாட்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொண்டாடுறோம் நம்ம. அந்த நாள் என்னைக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நான் நிகழ்ச்சியோட நிறைவில் சொல்ல போகிறேன். அதில் 2026 ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படிங்கிறதான் இன்றைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில்களை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் போட்டிருக்கிற பதிவுக்கு கிழங்குடைய பதில்கள் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ வரக்கூடிய பாடல்

நேரம் 7:09 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை, வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வந்து அப்படியே ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது என்ன கேள்வி அப்படின்னா, நீலவானுக்கான தூய காற்று பன்னாட்டு நாளுடைய 2026 கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது தான். நம்மளுடைய நேயர்கள் எல்லாரும் அவங்களுடைய பதில்களை அழகாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நேயர் நிரேஷ், வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் தம்பி, அக்கான்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு அப்படியே அடடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்ததான் மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்செல்வன் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன், வணக்கம் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கிருஷ்ணசாமி சுப்பிரமணியன், அன்பு சகோதரிக்கு இனிய வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2026 அந்த கருப்பொருள் நீலவானுக்கான தூய காட்சி பண்ணுறனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, இதுதாங்க இதோடைய நோக்கம், இதனால தான் வந்து இதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விளக்கமா சொல்லியிருக்காரு. அடுத்ததா அன்பு ராணி, காலை வணக்கம் சொல்லிட்டு இன்றைய நாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மீடு வன்னை கணேசன், இனிய காலை வணக்கம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம், வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூக கருத்தையும் மக்களுக்காக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சந்திரசேகர் அவங்களும் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஜி சந்திரசேகர், தீபக் மற்றும் பத்மினி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து புதுவையிலிருந்து அம்பாள் நகர்லேருந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பொன்னியம்மன் மீடு வன்னை கணேசன், அதிகாரப்பூர்வ கருப்பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது 100% வந்து சரியான பதில் நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா மேலப்பேடு தயாளன் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சிவன் அருண் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா புவனகிரி சுமதி பாபு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன், வணக்கம் மட்டும்தான் சொன்ன பதிலை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வீரதுரை, காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டான், காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 2026 இந்த சர்வதேச தினத்துடைய முதன்மை கருப்பொருள் இதுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹரிஹரன். நரேஷ்குமார் வைஷு அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் ஆட்சி தமிழ் மொழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. தருமபுரியிலிருந்து மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு கடலூர்லேருந்து நான் பதிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு வி ரா செந்தில் முருகன் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ராஜமாணிக்கம் கோபி அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்களும் அப்படியே போய் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அந்த முகநூல் பக்கத்தை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கேள்வியை போட்டிருப்பேன், நீலவானுக்கான தூய காற்று பன்னாட்டு நாளுடைய 2026 கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததா அமர்க்களம் திரைப்படத்திலேருந்து அமர்க்களமான ஒரு பாடல் வருது. வைரமுத்தோட வரிகளில் பரத்வாஜுடைய இசையில் ஷாலினியோட குரலில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

17 நிமிடம் ஆயிட்டிருக்கக்கூடிய வேளையில் முகநூல் பக்கத்தில் நம்ம கேட்ட அந்த கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, நீலவானுக்கான தூய காற்று பன்னாட்டு நாளுடைய 2026 ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின் தான் கேட்டிருந்தேன். அதுக்கு பத்மா சவுந்தரராஜன், நான் வணக்கம் ஒரு முறை சொல்லுவேன், அதன் பிறகு வந்து பேரை ஒரு முறை சொல்லுவேன், பதிலை ஒரு முறை சொல்லுவேங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக யோசிச்சு அடுத்ததாக முருகேசன் அப்படின்ற ஐடியிலிருந்து மகாதேவன் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே பதில் விட ஒரு ரெண்டு டைம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா ரங்கராஜன், தியாகராய நகர்லேருந்து லித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நலமா இருக்கேன், இனிமையான பாடல்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா பி கே பூபாலன் பாலா, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இனிய நற்காலை வணக்கம், இதுதாங்க பதில் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. கோவை மாவட்டம் பள்ளப்பாளையத்திலிருந்து. அடுத்ததா ஜெயசீலன் கொடமாண்டப்பட்டியிலிருந்து அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சங்கர், எஸ் எம் சங்கர் அவங்க, வணக்கம் காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்திருக்காங்க, ஆனால் இன்னும் முழுசாக முடியல, தூய காற்று ஓட்டு அப்படியே முடிச்சிட்டாங்க. அடுத்ததா ராகவன் ரங்கசாமி அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைய நாள் எல்லாருக்கும் இனிமையான நாளாக அமையட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. ஹாவ் எ நைஸ் டே அப்படின்ட்டு. அடுத்ததா பூபாலன் பள்ளப்பாளையம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. அப்படியே நீங்களும் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்குகளும் உங்களுடைய பதில்களை தாராளமாக கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து கலைக்குமாருடைய வரிகளில் சுஜாதா பாடிய பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: குசேலன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷலுடைய குரலில் அப்படியே சாரல் சாரல்னு வந்து பாடலாம் கேட்டு முடிச்சிடும். அப்படியே சிலர்லாம் கேட்குறாங்க, நீ பாட்டு பாட மழையை மழைன்னு பாட்டு போட்டே கடைசியில் மழையை வரவிடாமல் பண்ணிடுவேமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது, சும்மா அப்படியே நான் ஏதாச்சும் எடுத்து வச்ச பாட்டுலாம் பார்த்தா மழை பாட்டாக இருக்குது, அதுக்கு நான் எந்த விதத்திலையும் பொறுப்பு இல்லை. நேரம் 7:30. நேயர்களை நீ கேட்கலாம் சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
4: இந்த காலத்து புள்ள ஒருத்தன் தன்னோட அப்பாவை பார்த்து சொன்னான், அப்பா நான் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன், என்ன உதவி செய்யணும்னு சொல்லு அப்படின்னா, நீ சும்மா இருந்தால் அதுவே எனக்கு செய்கிற பெரிய உதவிடா அப்படின்னார் அப்பா. சும்மா இருக்கிறதும் ஒரு உதவி தான், அது மாதிரி மௌனமும் ஒரு சமூக சேவை தான் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். நமக்கு வந்து 5 புலன்கள் இருக்குது, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 அதிகப்படியான வேலை எதுக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்க்கு தான், ஏன்னா அதுக்கு 2 வேலை. இப்போ கண்ணுக்கு பார்க்குறது மட்டும்தான் வேலை, காதுக்கு கேட்கறது மட்டும்தான் வேலை, மூக்குக்கு வாசனை அறியறது தான் வேலை, உடம்புக்கு உணர்றது மட்டும்தான் வேலை. ஆனால் வாய் அப்படி இல்லை, அதுக்கு 2 வேலை, சாப்பிட்றதும் அது தான், பேசுகிறதும் அது தான். அதாவது வாய் ஒன்று தான் கர்மேந்திரியமாகவும் இருக்குது, ஞானேந்திரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டில் உட்காந்தா எந்தெந்த ஆகாரம் என்னென்ன ருசின்னு அறிவிக்கிற வேலையும் செய்யுது. சபையில் உட்காந்தா பாடுறது பேசுறது சிரிக்கிறது இது மாதிரியான வேலையும் செய்யுது. இன்னொரு வித்தியாசம், கண்ணு காது மூக்கெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு வேலை செய்கிறதில்ல. ஒரு ரோஜா பூவை பார்த்தா உடனே மூளை மூக்கு அப்படியும் இப்படியும் அசைய ஆரம்பிக்கிறதில்ல. ஒரு சங்கீதத்தை கேட்ட உடனே காது ஆட ஆரம்பிக்காது. ஆனால் வாய் அப்படி இல்லை, அது பேசினாலும் சரி சாப்பிட்டாலும் சரி அசைஞ்சு தான் ஆகணும். ஆக மற்றதை விட வாய்க்கு வேலை ஜாஸ்தின்னு தெரியுது. சாப்பிட்றது பேசுறது அப்படின்னு 2 காரியம் அதுக்கு. இப்படி 2 காரியம் இருக்கிறதுனால அது ரெண்டையும் பாதியாக குறைச்சிக்கணுங்கிறது கடவுள் அபிப்பிராயமாக இருக்கணும் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். ஆனால் இப்போ நாம் அப்படியா நடந்துக்கிறோம்? அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கிறோம். நாம் சாப்பிட்றதும் அதிகம், பேசுகிறதும் அதிகம், 2 வேலையையும் தேவைக்கு அதிகமாகவே செய்கிறோம். வாய் தான் ரொம்ப ஓவர் ஒர்க்குடு. அதுக்கு ஓய்வு கொடுத்தா உடம்பும் நல்லாயிருக்கும், உலகமும் நல்லாயிருக்கும். மௌன விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? இதுக்காக தான். இந்த காலத்தில் மௌனமாக இருக்கிறவங்கள்லாம் மகத்தான தொண்டு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சத்தம் அதிகமாக போய் தான் சவுண்டு பொல்யூஷன் வருது. அது மட்டும் இல்லை, மௌனமாக இருந்தால் சண்டை சச்சரவே வராது, மௌனம் கலக நாஸ்தி. ஆக இதுவும் ஒரு சமூக சேவை தான். நமக்கு தான் வாய் இருக்குதேங்கிறதுக்காக வசமாக சாப்பிட்றதும் தப்பு, வளவளன்னு பேசுகிறதும் தப்பு. ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்லு போதும் அப்படி

0: இருக்கும்பொழுது ரெண்டு சொற்களை செலவு பண்ணாதே. எவ்வளவு சொன்னாலும் அதனால் ஒரு பயனும் விளையாது அப்படின்னு தெரிய வருமேயானால் அந்த ஒரு சொல்லையும் விரயம் பண்ணாதே அப்படிங்கிறார் ஒரு அறிஞர். எல்லா குணங்கள்லேயும் மௌனம்தான் சிறந்தது அப்படிங்கிறார் ஒருத்தர். மௌனமாக இருக்கிறது மூலமாக மற்றவர்கள் குறைகளை வந்து நம்மால் தெரிஞ்சிக்க முடியும். அதே சமயத்தில் நம்மகிட்ட இருக்கிற குறைகளை மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிக்கவும் முடியுங்கிறார் அவர். உண்மைதானே, ஒரு பெரிய மேடை பேச்சாளர், பொது வாழ்க்கையில் 25 வருஷ காலமாக ஈடுபட்டிருக்கிறவர். அவர் மனைவி ஒரு நாள் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் 25 வருஷ காலமாக பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்தா கூட இந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து தான் மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு. நாங்கள் ரொம்ப பெருமையாக 10ஆம் தேதிக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம். அன்னையிலேருந்து தான் அவர் மேடையில் பேசுகிறத நிறுத்தினார் அப்படின்னாங்க அந்த அம்மா.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:34 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் நினைந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் சென்னை, வணக்கம் சென்னை. நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி எது அப்படின்னா, நீலவானுக்கான தூய காற்று பன்னாட்டு நாளுடைய 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படிங்கிறதான் அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து அப்படியே நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் போய் தாராளமாக உங்களுடைய பதில்களையும் பதிவு பண்ணலாம் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததாக 12B திரைப்படத்திலிருந்து வைரமுத்துவோட வரிகளில் சமந்தா எட்வார்ட் மற்றும் ஃபெபி மதாங்கி பாடிய பாடல் வருது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:40. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நாம் அணிஞ்சிருக்கிறோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது நீலவானுக்கான தூய காற்று பன்னாட்டு நாளுடைய 2026 கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத. நிறைய பேர் வந்து இப்படி ஒரு தினம் நம்ம கொண்டாடுறோமா அப்படிங்கிறத இன்னைக்கு தான் தேடி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இது விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த விஷயம். அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த நாள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நிகழ்ச்சியோட நிறைவில் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஜீவா விஎஸ்ஆர் புதுப்பட்டியிலிருந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இனிய சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க தியாகராய நகர்லேருந்து ரமாதேவி. அடுத்ததா கண்ணன் வி மேட்டுப்பட்டியிலிருந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. காலை வணக்கம் திங்கள் காலை வணக்கம் அப்படின்ட்டு. அடுத்ததா காலை வணக்கமுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சாமுனி குமணஞ்சாவடியிலிருந்து ராமேஸ்வரத்துலேருந்து ராகேஷ். காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காரு நாகராஜ் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர்லேருந்து. சித்ரா நாகராஜ் யுவராஜ் கீர்த்தனா முத்துராணி காலேஸ்வரி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிற பதில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன் பதில பதிவு பண்ணியிருக்காரு வடலி பெரிய சீக்காடு ஜெயக்குமார். தென்காசி தென்கட்சி சுவாமிநாதனுடைய தகவல் அருமையா இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு பூலவப்பாளையம். ஆனந்தமுருகன் அவருடைய பதில பதிவு பண்ணியிருக்காரு இனிய காலை வணக்கத்தோட. அடுத்ததா ஹிராமணி வர்மா அவங்க வந்து எங்கேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா திருநின்ற ஊர் ஹிந்து தமிழ் ஜெயராம் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஹரிஹரன் அதாவது என்ன சொல்ல வரானா கருத்து சொல்ல வராரு மக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பதிலாம் சொல்லி முடிச்சுட்டேன் படிச்சிட்டிங்க, மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது கருத்து சொல்லிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வருது, உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திலிருந்து நான் முத்துக்குமாருடைய வரிகளில் தேவாவோட இசையில் சுஜாதா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:48 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கில்லி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

0: 7:53 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, வணக்கம் சென்னையில், அதாவது நீலவானுக்கான தூய காற்று பன்னாட்டு நாடுடைய 2026 கருப்பொருள் என்ன அப்படிங்கிறதான் நேயர்களும் பதில் சொல்லியிருக்காங்க. குணாலன் அண்ணாமலை அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வைத்தியநாதன் மோகன் அவங்க அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிலை வந்து பெருசாக கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இதோடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் நான் நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க மேற்கு மாம்பலத்திலிருந்து. நிகழ்ச்சியோட நிறைவில் நாம் இருக்கும் அப்படிங்கிறதால வந்து நானும் பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் வந்து இருக்கேன். ஆமாம், நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி தான், அதாவது 2026 அந்த கருப்பொருள் என்ன, அதாவது நீலவானுக்கான தூய காற்று பன்னெண்டு நாளுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, காலநிலை நடவடிக்கைக்கான தூய காற்று அப்படிங்கிறது தான் இன்றைய ஆண்டுக்கான கருப்பொருள். அதாவது இந்த காற்று மாசுபாடுலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் குறைக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்றதையும் ஒருங்கிணைந்த நடவடிக்கையாக மேற்கொள்றதுடைய முக்கியத்துவத்தை தான் இது வலியுறுத்துது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் என்னைக்கு கொண்டாடுறாங்க, நம்ம என்னைக்கு அனுசரிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, செப்டம்பர் 7 தான், அதாவது இன்னைக்கு தான் வந்து நீலவானுக்கான தூய காற்று பன்னாட்டு நாள் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இவ்வளோ நேரம் பதில் சொன்னதுலேருந்தே தெரிஞ்சிட்ருப்பீங்க. இருந்தாலும் நானும் சொல்கிறவங்களுக்கு, இன்றைய நாளில் நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்களா, காற்று தூய காற்று இருக்கிறதுக்கு நான் என்னமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க இல்லையா. அதாவது நம்ம காற்றை வந்து மாசுபடுத்தாமல் இருக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல 2019 தான் இதை வந்து ஐநா சபையில் இந்த தீர்மானத்துக்கு வந்து முன்மொழிகிறாங்க. அப்போ ஒப்புதல் கொடுத்து 2020 செப்டம்பர் 7 ஒவ்வொரு ஆண்டுமே வந்து இந்த நாளை வந்து நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வரும். அதே போல் இந்த ஆண்டும் கடைபிடிச்சிட்டு வரும். இந்த ஆண்டுக்கான கருப்பொருளோடு ஒட்டி நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒத்துழைக்கணும். அதாவது இதோடைய முக்கியத்துவம், இந்த நாள் எதுக்காக கொண்டாடுறாங்க, தூய காற்றுக்கெல்லாம் என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்பீங்க இல்லையா. அதாவது எதுக்காக இந்த நாள்லாம் கொண்டாடுறாங்கன்னா, இந்த தூய்மையான காற்றோட முக்கியத்துவத்தை வந்து மக்களுக்கு உணர்த்தணும், மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் காற்று மாசுபாட்டை குறைக்கிறதுக்கு நம்மளால் என்னென்ன நடவடிக்கைலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தினமும் என்ன சொல்கிறது, மாசுபாடு அந்த குப்பைகள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து எரிச்சிருவோம். அப்போ எரிக்கும் போது அதன் மூலமாக வெளியிடுகின்ற அந்த புகையினால் வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்று வந்து பயங்கரமாக வந்து பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனியாக வாகனங்கள் பயன்படுத்துகிறோம், அதன் மூலமாகவும் என்ன ஆகுது அப்படின்னா வந்து காற்று மாசுபாடு ஏற்படுது. அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம பொது போக்குவரத்தை முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தவிர்க்க முடியாத சூழல்களில் பயன்படுத்தலாம், தப்பில்லை, ஆனாலும் கொஞ்சம் இப்போ பொது போக்குவரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதன் மூலமாகவும் காற்று மாசுபாட்டை வந்து நம்ம குறைக்கலாம். ஏன்னா இப்போ தூய்மையான காற்று அப்படிங்கிறது தான் ஆரோக்கியமான நம்முடைய வாழ்க்கைக்கும், அது மட்டும் இல்லாமல் வளமான இயற்கை பாதுகாப்பான எதிர்காலத்துக்கான அடிப்படை அப்படின்னு சொன்னாலே அது வந்து தூய்மையான காற்று அப்படிங்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு எந்த விதமான ஒரு தீங்கையும் நாம் ஏற்படுத்தாமல் நம்ம உதவி செய்யலாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்மளால் தூய்மையாக வச்சுக்க பெருசாக நம்மளால் உதவி பண்ண முடியல அப்படின்னாலும் எந்த தீங்கையும் செய்யாமல் நம்ம வந்து இயற்கைக்கு வந்து உதவி பண்ணலாமே அப்படிங்கிறத இன்றைய நாளில் நம்ம எல்லாருமே வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இன்னையிலேருந்து அதை செயல்படுத்தவும் முயற்சி பண்ணலாம். இன்னைக்கான வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். பங்கு பெற முடியல, ஆனால் நான் வந்து பாடலாம் கேட்டு இணைந்திருந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். மறுபடியும் அப்படியே 8 சூப்பரான பாடல்களோடு உங்களை வந்து அப்படியே சந்திக்கிறேன். இவ்வளவு நேரம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
2: போட்டா ஒரு மழை துளி என்ன,
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்திய பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. இந்த விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதற்காக உறுதியுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட நடைமுறையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படாது என்றும் அதன் முக்கியத்துவம் குறைக்கப்பட மாட்டாது எனவும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுபக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவைக்க அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷா ரெயின்போ. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. இந்த ஒரு மணி நேரம் வந்து எப்படி உங்ககிட்ட பரபரப்புக்கு பஞ்சம் இல்லையோ அந்த மாதிரி எங்ககிட்ட பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. இந்த ஒரு மணி நேரம் அப்படியே வந்து சாமையாக போட்டு ஆட்டம் போடுற மாதிரியான பாடலாம் வந்து கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் ஜெமினி திரைப்படம்.

படத்திலிருந்து தான் வருது. வைரமுத்தோடு வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல். பரத்வாஜுடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

சொன்ன பசி எடுக்கும் காலம் மட்டும் வைத்துக்குள்ள சிக்கல் இல்ல, கலவி உள்ள காலம் மட்டும் உடம்புக்குள்ள சிக்கல் இல்ல. என்னாச்சு என்னாச்சு இழுத்த இழுப்பு என்னாச்சு, ஒன்னாச்சு ஒன்னாச்சு உதடு நேரம் ஒன்னாச்சு. உச்சந்தல காயதடி இச்சு மழை இட்டு விடு, உணர்ச்சிகளின் உச்சியில பொங்கொடிய நட்டு விடு. ஓ போடு

ஓப்பிடு.

0: Abilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: அப்படியே விளம்பரங்களுக்கு முன்னாடி, மஜா திரைப்படத்திலிருந்து கபிலனுடைய வரிகளில் வித்யாசாகர் இசையில சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்டு முடிச்சிருந்தோம். நேரம் இப்போ 8:14 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம நினைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் நாம அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் காதல் கவிதை திரைப்படத்திலிருந்து தான், இளையராஜாவுடைய இசையில் அகத்தியனுடைய வரிகளில் புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் சௌமியா ராவ் இணைந்து பாடிய பாடல். கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

வேதாளம் திரைப்படத்திலிருந்து ஜி ராகேஷுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்திர இசையில அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் பாட்ஷா இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:26 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிந்திருக்கிறோம் இல்லையா. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் சூப்பராக அப்படியே பாட்டெலாம் வந்து கேட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்றதால தயாராகிட்ருக்கோம் அப்படின்றதால வெளில போகிறவங்க மறக்காமல் தலைக்கவசத்தை வந்து அணிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சாலை விதிகளை சரியாக கடைபிடித்து பாதுகாப்பான பயணத்தை எல்லாருமே வந்து மேற்கொள்ளணும். மறக்காம அதாவது இருசக்கர வாகனத்தில் போறவங்க தலைக்கவசத்தை அணிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போய் அணிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு வந்து இல்லை நான் வந்து 4 சக்கர அந்த கார்ல தான் போறேன் அப்படின்னா நீங்க கட்டாயமா வந்து சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. இந்த இருசக்கர வாகனத்தில் போறவங்க நீங்க மட்டும் இல்லாமல் பின்னாடி உங்க பின்னாடி யாராவது உட்கார வச்சுட்டு போறீங்க, ஸ்கூலுக்கு வந்து பசங்களை விட போறீங்க, இல்லை வந்து காலேஜில் விட போறீங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து தலைக்கவசத்தை கொடுத்து கூட்டிட்டு போங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வல்லவன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது. பேரரசு உடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRD ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இமானோட இசையில விவேகாவோட வரிகளில் கார்த்திக் மற்றும் கல்பனா பாடிய பாடல் திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து அப்படியே கேட்டு முடிச்சிட்டோம். நேரம் 8:00.

மணி 38 நிமிடம் ஆயிட்டுருக்கு. பாடா மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்க ஸ்டுடியோவில் அங்கேயும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அந்த மாதிரி சூப்பரான குத்து பாடல்களோட அப்படி வந்து இது இதை விட இன்னும் ஃபாஸ்ட் பிட் சாங்ஸ்லாம் போகிறதுக்காக அடுத்த ஆர்ஜே வந்து அப்படியே தயார் நிலையில் இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரஷாரின் புனிஷில் வரக்கூடிய பாடல் பாண்டி திரைப்படத்திலிருந்து தான் ஒரு பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். பேரரசுடைய வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில் பெனிதயால் மற்றும் சுஜித்ரா இணைந்து பாடிய பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: Jump in, jump in, jump in, jump in, jump in, jump in.

வில்லா திரைப்படத்திலிருந்து ப விஜயுடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் சங்கர் மகாதேவன் பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரமிப்பது 8:51 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் எல்லாரையும் வந்து அப்படி வந்து சாலை பாதுகாப்பை சரியாக கடைபிடிச்சு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதே மாதிரி வந்து எல்லாரும் மறக்காமல் என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகணும். எல்லாருமே வந்து எங்களை வெளில போகிறீங்க அப்படின்னாலே மறக்காமல் வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இதுவில் வந்து தண்ணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா நோய்களுக்கும் மருந்து இது தாங்க, நீங்கள் எந்த மருந்தும் சாப்பிட வேணாம், தண்ணி மட்டும் குடிச்சிங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால் மறக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு குடிங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அளவு வச்சுட்டு குடிச்சிங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து ஆரோக்கியமாகவே வந்து இருக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யூத் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது. கபிலினுடைய வரிகளில் மணி சர்மாவுடைய இசையில் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஜனநாயகம் திரைப்படத்திலிருந்து அறிவு ஊட வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் அனிருத் ரவிச்சந்தர், அறிவு மற்றும் விஜய் இணைந்து பாடிய பாடல் வருதி கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. இந்த விபத்து குறித்து நீதி விசாரணைக்கு தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். மிதிவண்டி ஓட்டுவதை மக்கள் அன்றாட நடைமுறையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படாது என்றும் அதன் முக்கியத்துவம் குறைக்கப்பட மாட்டாது எனவும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் மதுக்கடைகளை மாற்ற அரசு தயாராக இருப்பதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு திருச்சிமலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப்
2: Rainbow Rap.

9:03 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் ஆரம்பிச்சாச்சு. இதோ உங்க அன்பு தோழி திவ்யாவும் உங்க கூட பேசுறதுக்காக ஓடோடி வந்துட்டேன். காலையில் எழுந்த உடனே இந்த பரபரப்புன்னு இருக்கலங்க, ஒரு 9 வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். முடியலங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் அப்படின்றது அந்த 9 கடந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கும். அப்பயும் சில பேர் வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆஃபீஸ்க்கு போய் அந்த சீட்ல உட்காரும் போது தான் அப்பாடா அப்படின்னு ஒரு மூச்சை விடுவோம் பாருங்க. ஓகே, புரியுது புரியுது. எல்லா பரபரப்புக்கும் மத்தியில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க.

காஃபி டீ ஏதாவது இருந்தால் குடிங்க, குழந்தைங்களாம் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அமுச்சிருப்பீங்க. இந்த காலையில் நேரத்தில் ஸ்கூலுக்கு போகும்போது மட்டுங்க அது என்ன அந்த ஒரு எனர்ஜி இருக்கும்னு தெரியல, எல்லாருக்குமே அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும். ஆனால் குழந்தைங்க மட்டும் அந்த நேரத்தில் ஸ்லோவாக பண்ணும்பொழுது வரும் பாருங்க ஒரு கோபம் வரும் தானே. என்ன பண்ணுறது, நம்மளும் அந்த டைமை கடந்து தான் வந்திருப்போம். ஸோ அவங்களுடைய மனநிலைமை நம்மளும் அப்படி தான் இருந்திருப்போம். அதனால குழந்தைங்களுக்கு எல்லாம் அடிக்காமல் ஜாலியாக அப்படியே பேசி கேசி ஏதாவது ஒன்று பண்ணி லைட்டாக மிரட்டி அப்படி உருட்டி அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து நம்ம ரெயின்போ ஆப்பில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டு அப்படியே இன்றைக்கி நாளை தொடங்குங்க. ஓகே, சரி. இன்னைக்கு ரெயின்போ ஆப்புடைய முதல் பாடல் என்ன கேட்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு துள்ளலான பாடல் தான் திருடா திருடி திரைப்படத்துல இருந்து ஜி கண்ணன் அவர்களுடைய வரிகள்ல தீனாவுடைய இசையில தேவன் டிமி மற்றும் மாஸ்டர் கிரண் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நெஞ்சிருங்க.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு. ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன விஷயத்த நிச்சயமா உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, வானத்தை பாருங்கப்பா, நம்ம தனியா இருக்கோம் அப்படின்னு எப்பவுமே கவலையப்படாதீங்க. அந்த வானத்தை பாருங்க, முழு பிரபஞ்சமும் நம்ம கிட்ட நட்பா தான் இருக்கு. கனவு கண்டு உழைக்கிறவங்களுக்கு சிறந்ததை மட்டுமே வழங்கணும், அதுதான் சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாத்தியமானது எல்லாத்தையும் செய்வோம், முயற்சி பண்ணுவோம், வெற்றி அடைவோம். சரியா, நேரம் 9:11 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ ரெயின்போ ராப்போட அடுத்த பாடல் உங்களுக்காக சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து சிலம்பரசன் மற்றும் சுசித்ரா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு எரிஞ்சிருங்க.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான

0: அறிவிப்பு மட்டுமே. வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: அண்ணே, வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ணே.
3: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
2: ஐயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
3: சரி, வழக்கம் போல ஏதாவது மரத்துல போய் மோது.
2: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா, மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க. அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 9:20 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், ரெயின்போ ராப் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் என்ன என்ன என்ன அப்படின்னா, புதுப்பேட்டை திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில நா முத்துக்குமார் வரிகளில் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மண்டே பரபரப்பா இருக்கணும், அதனால எல்லாரும் பார்த்து நிதானமா வண்டி ஓட்டிட்டு போங்க. தேவையான பொருட்கள், ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பத்திரமா டிராவல் பண்ணுங்க. ஓகே.

0: இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பெல்லாம் பொங்கல் பொங்கிரி பொங்கல். நேரம் 9:28 ஆயிட்டிருக்கிறேன். போ ராப் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், போக்கரி திரைப்படத்துல இருந்தா மணிஷ் சர்மாவுடைய இசையில கபிலன் வரிகள்ல நவீன் பாடிய பாடல் கேட்டு நெஞ்சுங்க. அடுத்ததாகவும் ஒரு அட்டகாசம் பாடல் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம்.
1: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்து

0: வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை, மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்ணுறது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்லை பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே, மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே பண்ணியா?
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Pancha Bhoodangal Satchiya, Nangu Vedangal Sulla, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: எஸ், அடுத்ததா உங்களுக்காக ரெயின்போ ராப்ல ரொம்ப அழகான, நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாடல்னு சொல்லலாம், மங்காத்தா திரைப்படத்துல இருந்து கங்கை அமரன் அவருடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு நெஞ்சு.

எஸ் மங்காத்தா படத்துல இருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். அப்ப அவருடைய அடுத்தடு சாதனைகள் பத்தியும் நம்ம பேசி ஆகணும் இல்லைங்க. என் ஃபேனுக்கு அவ்வளவு ஹாப்பினஸ் கொடுக்கிற விதமா நடிகர் அஜித் குமார் அவர்கள் கிளாடியேட்டர்ஸ் பர்சியூட் அப்படின்ற அந்த கார் ரேசிங்குடைய ஆவணப்படத்துடைய ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. எஸ் தியேட்டர்ல அதுவும் ரிலீஸ் ஆன உடனே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பி. நிச்சயமா இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் தியேட்டர்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு இருக்கோம். அவருடைய அந்த மூவ்மெண்ட் ஆகட்டும், இல்லை அவர் வந்து ரேஸ் பண்றதாகட்டும், ஒவ்வொரு ஆக்ஷனும் ஆகட்டும், இந்தியாக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த விருதுகள் ஆகட்டும், உண்மையாவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தாங்க. அதை தாண்டி ஃபேன்ஸ்க்கு அவ்வளோ பெரிய இன்ஸ்பைரிங்காகவும் திகழ்ந்துட்டு இருக்காரு. அடுத்தடுத்து அவர் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்த பாடலுக்கு போயிடலாமா? நேரம் 9:38 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் ரெயின்போ ராப்ல அடுத்த பாடல் உங்களுக்காக மாறி திரைப்படத்துல இருந்து அனிருத் ரவிச்சரண் இசையில தனுஷுடைய வரிகள்ல தனுஷ் மற்றும் அனிருத் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.

நேரம் 9:43 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ ராப்ல அடுத்ததான் உங்களுக்காக விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சில பேருடைய ஆக்ஷன்ஸ் நம்ம அவ்வளோ பிரமிப்பை ஏற்படுத்தலங்க. சாதாரணமா சில பேரால முன்னுக்கு வர முடியாது, அவங்களால சாதிக்க முடியாது, ஒரு ஸ்ட்ரகிள் அந்த இடத்துல இருக்கும். அப்படிதான் நான் பார்த்தவங்க மனிஷா அப்படின்றவங்க. இப்போ அவங்க வந்து மாஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா, மாஸ்டர் செஃப் இந்தியா அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. ஓகே, ஆனால் அவங்களோட இந்த ஜேர்னி அப்படின்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு 14 வயசு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஹை ஃபீவர் வந்துச்சு, அதனால கோமாக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெவி டோஸ்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டதால் அவங்களுக்கு செகண்டரி பாரிக்சன் அப்படின்ற ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சது. அதை டயக்னோஸ் பண்ணும் போது அவங்களுக்கு இந்த கை கால் நடுக்கும், உடல் வந்து ரொம்ப இயங்குறது ஸ்லோவாக இருக்கும், தசை இருக்கும் இருக்கும், அவங்களால நார்மலாக நிற்கவே முடியாது, ஒரு மாதிரி அவங்களுடைய தசைகள் ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவங்க சர்வை ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி இந்த குக்கிங் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு தெரப்பியாக இருக்காமா, அந்த தெரப்பி மூலிமா அவங்க வந்து பல்வேறு விஷயங்களை சாதிச்சுட்ருக்காங்க. உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தாங்க.

சமைக்க தானே செய்யற சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா அந்த சமைக்கிறதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. நார்மலா இப்ப வேலைக்கு போறவங்களே ஆகட்டுமே, அவங்க சமைச்சிட்டு அந்த வேலைக்கு போகக்கூடிய இருக்கும்பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இங்க சாதிக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய சர்வா வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஓகே, இப்போ உங்களுக்காக விக்ரம் வேதா திரைப்படத்துல இருந்து சாம்சியஸோடைய இசையில முத்துமணி அவங்களுடைய வரிகள்ல முகேஷ், எம்எல்ஆர் கார்த்திக் மற்றும் குணா குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

செமஞ்சிரோடு சிக்னல் இல்ல நம்ம ஜம்பியா கரின் இல்ல மொத்தம் எங்க ஆயிரம் குடும்பத்தாங்க.

0: கண்ணுது ரகுதிக்கும் உடம்பு கொள்ள அரும பெரும தரம தெரிக்கும் கதைய சொல்ல.
1: கன்னியாகுமரி

ரெயின்போ ராப்ல அடுத்ததான் உங்களுக்காக கோட் திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில விவேக்குடைய வரிகள். யுவன் சங்கர் ராஜா, செண்பகராஜ், வேலு மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் கேட்டு நினைஞ்சிருங்க.

ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் அடுத்ததான் உங்களுக்காக சண்டை கோழி திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல நாமத்துக்குமார் வரிகள்ல கார்த்திக் மற்றும் ரஞ்சித் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலா உங்களுக்காக ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துல இருந்து ரொம்ப அழகான ஒரு பாடல், அறிவுடைய வரிகள், அறிவு மற்றும் கானா பாலச்சந்திரன் இணைந்து பாடியது. கோவிந்த் வசந்தாவுடைய இசையில வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் எழுந்து விழுந்த விபத்து குறித்து நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் தற்போது உரையாற்றி வருகிறார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். குற்றம் நடப்பதற்கு முன்பே அதனை தடுத்து நிறுத்தும் இலக்குடன் காவல்துறை செயல்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தவிக்க அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு இன்று காலை முதல் வினாடிக்கு 12,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வடக்குடி ஊராட்சியில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சிங்கமா காளியம்மன் கோயில் பால்குட விழா இன்று நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சிமலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:02 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ் மொழி மற்றும் திவ்யா. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட போகிறோம். என்ன அப்படின்னா 10 மணிக்கு கெட் செட் கோ அப்படின்றதும் வந்து கண்டிப்பாக தமிழ் மொழி வந்து ஏதாவது ஒரு வார்த்தை விளையாட்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆமாம், வார்த்தை விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான வார்த்தை விளையாட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம திவ்யா சொல்லுவாங்க.
2: அடடா, எடுத்தது எனக்கு டாஸ்க் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ தமிழ் மொழி சொன்ன மாதிரி வார்த்தை விளையாட்டு தான் என்ன அப்படின்னா, இப்போ அவங்க ஆ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஆ அப்படின்னு குரில் ஆளை தொடங்கக்கூடிய பெயர், ஊர் பெயர், உணவு, பொருள், இந்த நாலு வார்த்தைகளுக்கும் நீங்க என்ன பண்ணணும், ஒரு பெயரை சொல்லணும்.
1: ஒரு ஒரு வார்த்தையை சொல்லணும். அதாவது என்னன்னா, திவ்யா சொன்ன மாதிரி மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்கு சொல்ல மாதிரி மறுபடியும் கால் பண்ணி, மேடம் என்ன கேம்னு புரியல மேடம் அப்பெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது. என்னன்னா முதல்ல ஒரு எழுத்து, இப்ப எடுத்துக்காட்டுக்கு நாங்க சொல்றோம் அப்படின்னா முதல்ல அ அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல தொடங்குற ஒரு பேர் சொல்லணும் ஃபர்ஸ்ட், அருண் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆல தொடங்குற ஒரு ஊர் பேர் சொல்லணும், அது டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கணும்னு இல்ல, உள்ள இருக்கிற எந்த ஊரா உணர்லாம், ஊர் பேரா இருக்கும்.
2: உங்க உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கக்கூடிய தெருவா
1: தெருவெல்லாம் சொல்ல,
2: சரி ஊர் பெயர்.
1: அதனால இப்ப அரியலூர் அப்படின்னு சொன்னோம். இப்ப உணவு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பளம், அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் சொல்லலாம்,
2: அம்மிக்கல்
1: அந்த மாதிரி, அம்மிக்கல் ஆட்டுக்கல், அந்த ஆட்டுக்கல்லாம் சொல்லக்கூடாது, அம்மிக்கல் தான் சொன்னோம். அந்த மாதிரி நாலே நாலு தான், ஒண்ணுமே இல்ல, ஒரு பேர் சொல்றீங்க, ஒரு ஊர் பேர் சொல்றீங்க, ஒரு உணவு பேர் சொல்றீங்க, ஏதாவது ஒரு பொருள் சொல்றீங்க. இது வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்க மைண்ட வந்து கனெக்டிவா வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கேம்.
2: ஆமாங்க, கண்டிப்பா விளையாடணும் அப்படின்னா கால் பண்ணலாம்,
1: 2986-0038 அல்லது
2: 2952055544
1: அப்படிங்கிற இணைப்பு என்னோட நீங்க இணைப்புல வரலாம். நிகழ்ச்சியில முதல் நேயர்

0: யார் இங்கிருந்து கேட்டுருவோம். வணக்கம்.
1: அடடா, நான் தான் முதல்ல வந்துட்டேன் மேடம். சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா.
0: ஹேமா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறீங்கல்ல.
1: ஜெயிப்பீங்களா தோக்கறனா தெரியல.
0: அப்படி இல்ல, நீங்க ஜெயிப்பீங்க பாருங்க. இப்ப
2: ரெடியா ஹேமா?
1: சொல்லுங்க மேடம். இன்னும் இருவருக்கும் வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றி நன்றி.
2: உங்களுக்கான முதல் எழுத்து க. குரில் க.
1: தண்ணீர்
0: க. க க க க கண்மணின்னு சொல்லுவோம். அதே அதே.
2: அதுல முதல்ல பெயர் சொல்லுங்க, அப்புறம் ஊர் பெயர், உணவு பொருள். ஆமா, அப்பதான் எங்களுக்கு புரியும்.
1: கனகா மேடம். ஊர் வந்து கள்ளக்குறிச்சி. அடுத்தது மேடம்,
2: உணவு.
1: உணவு வந்து கஞ்சி. அடுத்தது மேடம், இன்னொன்னு
2: பொருள்.
1: பொருள் கண்ணாடி.
0: அவ்வளவுதான். அட்டகாசமா பின்னிட்டீங்க. கஞ்சி நான் நினைச்சு வச்சிருந்தேன், நீங்க சொன்னீங்க. இத
1: நல்ல கதை.
2: சூப்பர் சூப்பர் ஹேமா, விளையாடிட்டீங்க. நன்றி.
0: அற்புதம் அற்புதம். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் காலை.
2: உங்களுக்கான எழுத்து ஆ. நெடில்
3: ஆதவன்ங்களா?
2: டக்குனு ஊர் பெயர்.
3: ஊர் பெயர் ஆண்டிப்பட்டி.
2: சூப்பர். அடுத்து உணவு.
3: உணவு வந்து ஆப்பம். ஆறாவாரம்.
0: ஆறாவாரம். ஆறாவாரம் ஒரு பொருள், அதாவது பொருளா சொல்றீங்க, ஒரு நிகழ்ச்சிய சொல்றாரு ஆறாவாரம். ஓகே, எடுத்துக்கலாம் நம்ம. இல்லையா,
2: உங்க வீட்டுல இன்னைக்கு ஆப்பமா? நன்றி சார்.
0: அவர் நினைக்கிறாரு இதை கேட்டு எங்க வீட்டுல ஆப்பம் வைக்க மறந்தா சரிப்பா அப்படின்னு. அடுத்துக்கலாம். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: சென்னை 84ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: மோகன் சார், ஏன் ரொம்ப காலையிலேயே ஆக்ரோஷமா அப்படியே? இந்த சிரிப்பு இதுதான் மிஸ் ஆயிருந்துச்சு, வந்துருச்சு பாருங்க. உங்களுக்கான எழுத்து சொல்லாமா?
4: சொல்லுங்க சொல்லுங்க.
0: நெடில்
4: உமையால்.
0: நெடில் நெடில்
2: ஊரில் இல்ல, நெடில்.
0: ஆமா, ஒரு நடிகையோட பேர் கூட இருக்கு. சரி பரவாயில்ல, ஊர் விட்டுட்டு இது. சரி, பேர் விட்டு ஊர் எல்லாம் சொல்லுங்க.
4: ஊர்மிலா இருக்கு, பேர் வந்து
2: ஊர்மிலா. ஓகே, அடுத்து ஊர் பெயர்.
4: ஊரகம். ஊரகம் ஊர பேர் இருக்கு.
2: ஊரகம்.
0: ஊரகம்னு இருக்கா ஊர் பக்கத்துல? ஊரக வளர்ச்சி துறை அந்த மாதிரிலாம் தான்
2: கேள்விப்பட்டிருக்கோம்.
4: கிராமம் பாருமா, ஊரக கிராமம்.
2: ஊரக கிராமம், அவரு ஊரக வளர்ச்சி கிராமம் அப்படின்னு சொல்றாங்க.
4: ஊரகம்னு சொல்றாங்க.
0: உணவு. உணவு. உணவு
4: ஊல ஆரம்பிக்கிற உணவு வந்து கஷ்டமானதா குடுத்துட்டீங்க. நல்ல நல்ல
0: இருப்பேன்.
4: ஊத்தப்பம்.
0: ஊத்தப்பம்.
2: ஊத்தப்பம். ஓகே, அடுத்து ஒரு பொருள்.
4: ஒரு பொருள் ஊஞ்சல்.
0: ஊஞ்சல். அவ்வளவுதான். நாங்க வந்து என்னன்னா, நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க இல்லையா, நாங்க உங்களுக்கு கஷ்டமா கொடுத்தோம், அதனாலதான் உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்தோம். ஓகேவா?
4: நல்லா சொல்லட்டுமா? நல்லா இருக்க போகலாமா? அது தமிழ் மொழி கொடுத்தாங்கன்னா பாட்டுக்கு டான்ஸ் அடிய எக்ஸசைஸ் பண்ணி
2: தேவை. சூப்பர் சூப்பர். சிந்திக்கவும் வைக்கிறாங்க, சிரிக்கவும் வைக்கிறாங்க. சூப்பர். அடுத்து
0: நன்றி நன்றி
4: நன்றி நன்றி.
0: அடுத்து நேயர் வணக்கம்.
5: ஸ்ரீநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறமா. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? வணக்கம்.
0: வணக்கம். ரெண்டு பேருமே நல்லா இருக்கும்.
5: இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம். ரெடியா? உங்களுக்கான எழுத்து நெடில் மா.
5: மாலதி பெயர். அப்புறம் வந்து ஊர் வந்து மாயவரம்.

0: வந்து மாவு உருண்டை.
1: அடடா,
0: பொருள் வந்து மாத்திரை சொல்லலாமா?
1: மாத்திரை
2: சொல்லலாம் சொல்லலாம்
1: சொல்லலாம்.
0: மாத்திரை.
2: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராதா ரவிமா, ரமா ரவிமா, ரமா ரவி ஒரு எழுத்து மிஸ் பண்ணிட்டேன், நன்றி, வாழ்த்துக்கள். அப்படியே இந்த மாதிரி நல்லா பரவாயில்ல, பிக்கப் பண்ணுங்க, நேர்களை பிக்கப் பண்ணிட்டு வேகமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இப்ப ஒரு பாட்டு ஒண்ணு கேட்டு வந்துடலாமா திவ்யா?
1: நிச்சயமா.
2: என்ன திரைப்படம்னா மதராசப்பட்டினம் திரைப்படத்துலதான் ஒரு அற்புதமான பாடல் வருது. திவி பிரகாஷ் குமாரோடைய இசையில கேட்டு அணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்னன்னா ஒரு பேரு, ஒரு பெயர், பெயர்,
1: உணவு,
0: உணவு, ஒரு பொருள், இந்த நாளும் வந்து கண்டிப்பா நீங்க சொல்லணும். நெய்யெல்லாம் பரவாயில்ல, பிக்கப் பண்ணிட்டு நல்லா விளையாடிட்டு இருக்காங்க.
1: அடுத்த நெய்யர்,
2: ஹலோ
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: கோயம்புல இருந்து பார்த்திபன். வித்யா மேடத்துக்கும் தமிழ் மொழிக்கும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் பார்த்திபன், ரெடியா?
2: ரெடி மேடம்.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை தா, குரில் தா.
2: குரில் தா, தாம்பரம்.
0: குரில் குரில் தா, தா நெடி இல்ல, தாம்பரம்.
2: ஓகே ஓகே, இரு சொல்றேன். தந்தையார் பட்டாய். அப்புறம் ஓகே வா, இருங்க தாள். அப்புறம் தனியா.
1: தனியா
0: பொருள் சரி, மாத்தி மாத்தி சொல்ற. நமக்கு
2: அப்புறம் என்ன கேட்டீங்க? உணவு, உணவு சொல்லணுமா?
1: உணவு, அதுக்கு அப்புறம் பெயர்.
2: உணவு பெயரா? இருங்க, உணவு, உணவு வந்து தாள் என்ன இருக்கு?
0: தனியா,
2: தண்ணீர், தண்ணீர், தண்ணீர்,
1: தண்ணீர்.
2: ஓகே வா.
1: பெயர், இப்போ ஒரு பெயர் சொல்லுங்க.
2: பெயரா? தன்ராஜ்.
1: தன்ராஜ், ஓகே, சூப்பர், நன்றி.
2: என் ஃப்ரெண்ட் பேர் மேடம்.
1: அடடா.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க, இணைப்புல இருக்கீங்க?
3: வணக்கம், வணக்கம் மேம். போனிகிரில இருந்து சுமதி பேசுறேன்.
0: சுமதி, நல்லா இருக்கீங்களா?
3: சிறப்பா இருக்கமா.
0: சிறப்பா இருக்கீங்க, புது நேயரா இருக்க மாதிரி இருக்கே. எழுத்து சொல்லுவோமா? கேம்
3: புரிஞ்சுக்கிட்டீங்க?
0: சக்கரத்துக்கு வர சார், நானே ஒரு வார்த்தை
3: சொல்லிட்டேன்.
0: அடுத்து
1: போலாம், நம்ம ஊர் பெயர் அடுத்து கடைசியா வச்சுப்போம். அடுத்து உணவு சொல்லுங்க, அதுக்கப்புறம் பொருள் சொல்லுங்க.

0: உணவு உணவு
1: சக்கரம்
0: சூப்பர். ஓகே, இப்ப அடுத்து ஊர் பெயருக்கு வருவோமா?
1: குட்டி குட்டி ஊர்லாம் இருக்கு.
0: பரவாயில்ல, சொல்லுங்க.
2: ரங்கராஜ்,
0: உங்களுக்கான எழுத்து சொல்லிடலாமா? நெடில்
3: ஒரு
0: சாக்லேட்
3: குரில்
0: விரும்பி சாப்பிடுவாங்களே. அடுத்து பொருள் லாட்டரி டிக்கெட்.
3: ஆனா அப்படில நம்ம வந்து பயன்படுத்த கூடாது அப்படிங்கறதால வந்து அந்த வார்த்தை வேண்டாம். சரிங்களா?
2: சரி ஓகே, அது வேண்டாம்.
3: மாட்டுக்கெல்லாம் ஒண்ணு அடிப்பாங்க தெரியுங்களா? மாட்டுக்கு,
0: குதிரைக்கு, மாடுக்கு.
3: ஆக்சுவலா நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் வந்து சொல்ல வச்சுட்டு இருக்கோம், குடுத்துட்டு கண்டுபிடிக்கலாம் சார். ஆன்சரையும் நம்ம தான் சொல்லி
0: சொல்லிடுறோம்.
3: அதனால இனிமே நாங்க வந்து ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா இருக்க போறோம். எப்படி இருக்க போறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நாங்க வந்து க்ளூவே கொடுக்க மாட்டோம். வரீங்க கரெக்டான சொல்லணும், சொல்லனா அவுட் அப்படிதான் வந்து கேம் போக போகுது. இப்போ வந்து ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?
0: அடுத்த பாடல் என்ன வரப்போகுது?
3: காதலர் தினம் திரைப்படத்திலிருந்துதான், வாலிவுட் வரிகள்ல ஏ ரஹ்மான் இசையில உன்னிமேனன் குரல்ல
0: கேட்டு நினைச்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
3: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
2: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும்.

0: போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 10:30 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம்.
4: எஸ், கெட்ஸ் இட் கோல நிறைய நேர்கள் வந்து ஆர்வமா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து நீங்களும் விளையாடணும்னா தாராளமா விளையாடலாம். அடுத்த நேர் யாருன்னு பார்த்தலாமா?
3: கண்டிப்பா கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்,
3: தமிழ்தி. என்ன ஒரே சவுண்டா இருக்கே. வர இருங்க,
4: பொறுமையா இருங்க.
3: நன்றிங்களா. இப்ப நீங்க உங்களுக்கான வார்த்தை எழுத்து சொல்லாமா? குறில். வா. ஆமா,
5: வந்திப்பூர்.
4: வந்திப்பூர் ஊர் பேர். ஓகே, அடுத்து.
5: அடுத்தது சாப்பாடா?
3: ஒருத்தரோட பேர் சொல்லணும். ஒரு பேர், நார்மலா ஹியூமனோட பேர் சொல்லணும்.
4: பேர் சொல்லுங்க டக்குன்னு. வால நிறைய பேர் இருக்கு.
3: அட்டனன்ஸ்ல எல்லாம் அந்த எஸ் லயும் வீ லயும் தான் எக்கச்சக்கமான பேர் போவும்.
4: சரி, வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? டைம் ஆயிடுச்சுல. நன்றி
3: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ,
4: வணக்கம். யார் இங்க இருந்து?
6: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம்.
4: வணக்கம் விஜயா.
3: விஜயாவா?
6: ஆமா.
3: சொல்லுங்க விஜயா.
6: சொல்லுங்க மேம்.
4: அப்படியே வால சொல்லுங்க பாக்கலாம். குரில் வால.
6: பொருள்
4: உங்களுக்கான எழுத்து சொல்லிடலாமா?
7: மல்லி. பொருளினுடைய பெயரு.
4: ஓகே.
7: அப்புறமா வந்து பெயர் வந்து மல்லிகா. அப்புறமா ஊரினுடைய பெயர் மதுரை. பொருளினுடைய பெயர் மத்தளம்.
4: மத்தளம்.
3: உணவு பொருள் சொல்லணும் நீங்க. இப்ப
7: உணவு பொருளா? உணவு பொருள் வந்து என்ன சொல்லலாம்? மசியல்.
3: என்னது? நேயர்களாகிய நீங்க எல்லாம் சொல்லும் போது அது சரியாதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நன்றி
4: நன்றி நன்றி
3: நன்றி நன்றி. இதே போல நீங்களும் வந்து நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னு அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0-38 அல்லது 295-2-5-5-4.
4: ஓகே, அடுத்ததா பாடல் கேட்க போறோமா? என்ன பாடல்? நமக்காகவும் நேயர்களுக்காகவும் காத்திருக்கு.
3: ஆமா, நேயர்களுக்காகவும் நமக்காகவும் வரக்கூடிய பாடல். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வருது. தாமரையோட வரிகள்ல ஏ ரஹ்மான் இசையில சிம்ரன் பார்த்தசாரதி மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல்.
4: கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே சமதுல.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 10:40 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ தான் கேட்டுட்ருக்கீங்க. ஏ சிறப்பாக விளையாடிட்டு இருக்கோம், நிறைய பேர் ஆர்வமோடு கலந்துக்கிறீங்க. அதே மாதிரி என்ன விளையாட்டு அப்படின்றத மறுபடியும் சொல்லிடுறேன். நான் ஒரு எழுத்து சொல்வேன், அதாவது நாங்கள் ஒரு எழுத்து சொல்வோம், அந்த எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு பெயர், ஊர் பெயர், உணவு, பொருள், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள்.
2: நாலே நாலு வார்த்தை தான் சொல்ல போகிறோம். அது எதுன்னு சொல்லிட்டோம், எளிதாக வந்து கண்டுபிடிச்சு நீங்கள் நிறைய அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச ஊர் பேராக இருக்கும் எல்லாருக்கும். நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986008 அல்லது
1: 2952055544.
2: 444 அப்படிங்கிற இணைப்பு என்னோட நீங்கள் இணைப்பில் வரலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க?
3: வணக்கம் மேடம். சென்னை பூந்தமல்லி கலைசாமி இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
1: கலைசாமி, அன்பார்ந்த வணக்கம் உங்களுக்கும். உங்களுக்கான எழுத்து சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
1: குரில் இ.
3: இயா?
2: ஆமா, இ இ
1: இ கிடையாது, இ. சொல்லுங்களே.
3: பேர் சொல்லுங்க மேடம்.
1: சொல்லுங்க.
2: ஆ சொல்லுங்க.
3: பேர் ஈல வந்து இந்திராணி. அப்புறம் வந்து சாப்பாட்டுல என்ன இருக்குது? ஈல.
1: காலை உணவுக்கு நம்ம அதை சேர்த்துப்போம். பாருங்க, நான் குழு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், கொடுத்துடுறேன்.
3: நன்றி மேடம், குழு கொடுத்ததுக்கு நன்றி மேடம். இட்லி மேடம்.
1: அடுத்து
3: நன்றி. அப்புறம் வந்து ரெண்டு சொல்லியாச்சு. இன்னும் ஈல வந்து ஊரு இது
1: சொல்ல மாட்டேன், ஊர் பேர் கொடுக்கவே மாட்டேன்.
2: ஆமா, ஊர் பேர் இருக்கு. அப்புறம் ஒரு பொருள் நம்ம பயன்படுத்துற ஏதாவது ஒரு பொருள் சொல்லலாம்.
1: சீக்கிரம் சரி, ஓகே. வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? மணியா அடிச்சுல. நன்றி
2: நன்றி நன்றி.
1: அடுத்த நேயர், வணக்கம். யார் இங்க இருந்து?
4: ஹலோ, வணக்கம். தமிழ்மொழி மேம், திவ்யா மேம், வணக்கம். காலை வணக்கம். நான் பத்மாவதி, கடலூர்ல இருந்து.
2: கடலூர் பத்மாவதி. நிறைய பத்மா தான் நம்ம நேயரா இருக்காங்க.
1: சிறப்பு. பத்மாவதி, நீங்க சொல்லுங்க. குரில் ஈல சொல்லுங்க.
4: குரில் ஈலயா?
1: இனியா?
2: ஒரு பேர் இருக்கா?
1: இங்க இருக்கு, வர மாட்டேங்குது. அப்படிதானே?
2: இதை எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து.
4: சரி, அப்புறம்
1: இனிப்பு. ஓகே, அது ஒரு பொருளா கூட நம்ம
4: சொல்லலாமா?
2: இனிப்பு சொல்லலாம், ஆனா நீங்க ஒரு உணவு பொருளும் ஒண்ணு சொல்லி ஆகணும்.
4: இடியாப்பம்.
1: இடியாப்பம்.
2: இடியாப்பம்.
1: அடுத்து சரி, இப்ப கடைசியா ஊர் பெயர் வந்துருங்க சீக்கிரம்.
4: ஊர்
2: பெயர் நல்ல முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள் பத்மாவதி. நன்றி நன்றி. அடுத்து நீங்க, வணக்கம். வணக்கம். யாரிங்க வந்து பேசுறீங்க?
5: திருநன்றியூர் கணபதிங்க.
2: நன்றியூர் கணபதி. உங்களுக்கான எழுத்து சொல்லலாமா?
5: ஓகே.
2: குரில் வி.
5: வியா?
2: வி வி. வினோத்துக்கு வரும் இல்லையா அந்த வி?
5: வி வி. அது விஜயின்வாங்கள, அது மாதிரி.
2: அந்த மாதிரி வி. அதுல வந்து ஒரு பேர் சொல்லணும், ஒரு ஊர் பேர் சொல்லணும், ஒரு உணவு பொருள் சொல்லணும், ஒரு பயன்படுத்துற பொருள் சொல்லணும்.
5: வியில வந்து அதான் விஜய் சொல்லிட்டேன். படம் பேர் விஜி.
2: படம் பேர் சொல்லக்கூடாது.
1: சரி, பேரே வச்சுப்போம். இன்னும் ஏன் நீங்க படம் பேர் போறீங்க? விஜின்னு பேரே இருக்கு, விஜி. ஓகே,
5: வினோத்.
2: சரி, ஒரு பேர். ஓகே, ஒரு ஊர் பேர் சொல்லுங்க.
1: என்ன க்ளூ கொடுக்க வைக்கிறீங்க? நானே

0: சாப்பிடறதுல இருக்கு ஒரு பேர் இருக்கு.
1: விருதுநகர்
2: ரொம்ப நேரம் யோசிக்கிறார். நன்றி நன்றி
0: நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.

0: விருதுநகர்
1: இல்லன்னா ரொம்ப நேரம் யோசிக்கிறார். நன்றி நன்றி
0: நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
2: இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகர்ல. திவ்யாக்கும் தமிழ்வருக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி சிங்கச்சோழன். நீங்க சொல்லுங்க, வீல சொல்லுங்க சிங்கச்சோழன். டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
2: வீல வந்து ஊர் வந்து விருதாசலம் விக்கிரவாண்டி.
1: ஓகே, பெயர்
2: வீதானே?
0: ஆமா வீதான்.
2: பொருள் வந்து விசை தறி. அப்புறம் இன்னும் என்ன கேட்டீங்க?
1: பெயர் பெயர்
2: பெயர் வந்து விஜயா.
1: ஓகே,
0: இனிப்பில்ல ஒரு உணவு, உணவு சார்ந்த எது வேணாலும் சொல்லலாம். இதுல வந்து ஊறுகாய் போடுவாங்க. அப்புறம் இதுலயும் போடுவாங்க.
2: தெரியாத
1: வில்லங்காயில
0: ஊறுகாய் போடுவாங்க. நன்றி நன்றி. அவர் என்ன நினைச்சிட்டாரு, ஏதோ அடிச்சு விடுறோம் போல அப்படின்னு நினைச்சிட்டாரு. அப்படி எல்லாம் பண்ண மாட்டோம், கண்டிப்பா தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவோம்.
1: வாய் அடைச்சு போயிருப்பாரு,
0: இருந்தா மட்டும்தான் சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்களும் பங்கு பெறலாம். 2986-0038 அல்லது 2952-5544 அப்படிங்கிற இணைப்பு என்னோட. நிகழ்ச்சியில இப்ப வந்து ஒரு பாடல் கேட்டு வந்தலாம். தாண்டவம் திரைப்படத்திலிருந்து நான் முத்துக்குமார், வரிகள்ல திவி பிரகாஷ்குமார், இசையில ஹரிச்சரன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் இணைந்து பாடிய பாடல்.
1: கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுலே.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 60.

0: 0004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். நேரம் 10:55 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட்ஸ் அட் கோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், கெட்ஸ் அட் கோடே நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இருந்தாலும் நேயர்கள் உங்க கூட விளையாடாம எப்படி போறது சொல்லுங்க.
2: கண்டிப்பா விளையாடாம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் கால் பண்ணிட்டே இருக்கீங்க, திட்டுவீங்க எனக்கு தெரியும்.
0: அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம், கோபி.
2: கோபி சார் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க மேடம். ஏதோ அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே, உங்களுக்கான எழுத்து சொல்லாமா? உங்களுக்கான எழுத்து குறில் நெடில் தா.
0: நெடில்
3: தண்ணீர்.
2: தா தாத்தாக்கு வர
3: தாண்டவம்.
2: தாத்தாக்கு வர தா நெடில் தா.
0: தாளக்குடி.
2: சரி,
0: சாலக்குடி இருக்கு, தாளக்குடி.
2: சரி, தாளக்குடி ஊர் பேரு. ஒருத்தரோட பேர் தாண்டவம் அப்படிங்கறது ஒருத்தரோட பேரா?
3: ஹலோ
2: ஹலோ,
3: தாளக்குடி ஊர் பேருங்க.
2: அது ஓகே சார். இப்ப தாண்டவம் சொன்னீங்கல்ல, அது எந்த லிஸ்ட்ல நாங்க சேர்க்கணும்?
3: தாண்டவம் படம் பேர் இருக்குல்ல, தாண்டவம்.
2: படம் பேர் எல்லாம் சொல்லக்கூடாது, ஒருத்தரோட பேரை சொல்லணும்.
3: ஒரு பேரா? தாமர செல்வன்.
0: தாமர செல்வன்.
2: சரி ஓகே.
0: அடுத்த உணவு.
3: உணவு
2: உணவு சமைச்சு சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எது எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம். சரிங்க சார், நன்றி. நல்லா விளையாடுங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி கோபி சார். அடுத்து நீங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். நிகழ்ச்சியோட நிறைவு காலர் யார்? இங்கிருந்து
4: ஆவடியில இருந்து பாஸ்கரன்.
2: பாஸ்கரன், உங்களுக்கான எழுத்து உங்களுக்கான எழுத்து சொல்லமா?
4: சொல்லுங்க மேடம்.
2: உங்களுக்கான எழுத்து வந்து உ. உ
4: குறில்
2: உ.
4: குறில் உ. உசிலம்பட்டி ஊர் பேரு. அப்புறம் ஆள் பேர் சொல்லணுமா?
2: ஆமா.
4: உமையால்.
2: உமையால்.
4: ரெண்டு. அடுத்து மேடம்.
2: உணவு.
4: உணவு உப்புமா.
2: வாழ்த்துக்கள். நன்றி பாஸ்கர் தானே?
4: பாஸ்கர்.
2: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
0: நிறைவு காலர் மன நிம்மதியோட
2: மன நிம்மதியோட போறேங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ரொம்ப அற்புதமா வந்து விளையாட்டு போனாங்க. சரி, வந்து புரியல என்ன சொல்ல வரும் நம்ம அப்படிங்கிறது. ஏன்னா இப்பதான் ரேடியோ ஆன் பண்ணிருப்பாங்க அப்படிங்க. பரவாயில்ல, இதே மாதிரி இன்னொரு நாள் கண்டிப்பா இதே கேம் வச்சு விளையாடுவோம். அப்போ வந்து நீங்க நல்லா தயாராயிட்டு வரணும். சரிங்களா?
0: எழுதி வச்சுக்கோங்க.
2: எல்லா எழுத்துக்கும் எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து இப்ப வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதால நாங்களும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து டடா பை பை சொல்லுவோம். நான் மட்டும் தான் சொல்லுவேன், திவ்யா மறுபடியும் அடுத்த ஒரு மணி நேரம் கலந்துக்கோங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ் மொழி மற்றும்
0: திவ்யா.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின்

சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்து குறித்து நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் உரையாற்றினார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதுதான் தாவேகா அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். குற்றம் நடப்பதற்கு முன்பே அதனை தடுத்து நிறுத்தும் இலக்குடன் காவல்துறை செயல்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தாவேகா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு இன்று காலை முதல் வினாடிக்கு 12,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் விழா இன்று இரவு நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தின் 2ம் நாளான இன்று தென்மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் கிழக்கு மண்டல அணி சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 448 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆயிற்றுக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இதோ உங்க அன்பு தோழி திவ்யா தான் உங்க கூட பேசிட்டு இருக்க. எத்தனையோ ஞாபகங்களை சுமந்துக்கிட்டு தானே நம்ம ஒவ்வொரு நாளுமே கடந்துக்கிட்டு இருக்கோம். நேற்று வந்து போன விஷயங்கள் கூட நமக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தை தான் தூண்டும். அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசு அந்த பருவத்தை தாண்டி வரும்பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்பொழுது அவ்வளோ ஆனந்தம் இருக்கும். அது காலம் முழுக்க நம்ம நினைவுகள் அப்படியே இருக்கும். அதில் முக்கியமாக சந்தோஷமான நினைவுகள் அப்படின்னு நம்ம அந்த புத்தகத்தை புரட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாளில் நான் இது பண்ணேன், இவங்க கூட இருந்தேன், இந்த மாதிரியான நினைவுகள் என் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்போம். அப்படிதான் இன்னைக்கு நீங்க என் கூட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பகிர்ந்துக்க போறீங்க. உண்மையாவே இதை கேட்ட உடனே அடடா இவ்வளோ இருக்கே எனக்கு சொல்றதுக்கு சொல்லணுமே அப்படின்னு தோணும்ல, கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். சரி, இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, போட்டோ ஸ்டூடியோக்கு போய் நீங்க முதல் முதல்ல எடுத்துக்கிட்ட அந்த புகைப்படம், அதை பத்தி தான் பேச போறோம். போட்டோ ஸ்டூடியோ அப்படின்னோடனே அடடா அப்படியா, நான் சின்ன வயசுல முதல் முதல்ல போய் எடுத்துக்கிட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபேமிலியோட சேர்ந்து இந்த குரூப் போட்டோ எடுக்கிறது. அப்போல்லாம் சில பல டாக்குமெண்ட்ஸ்க்காக இல்லை வீட்டில் ஃப்ரேம்க்காகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் போய் இப்போ 5 வயசு, 10 வயசு, 15 வயசுன்னு ஒவ்வொரு வயசு எட்டினதுக்கப்புறமா நம்ம குடும்பத்தோடு போய் அந்த போட்டோ எடுத்துப்போம். அதை பார்க்கும்பொழுது அந்த மலரும் நினைவுகளை சுமந்துக்கிட்டு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிடலாங்க. அப்படிதான் போட்டோ ஸ்டூடியோக்கு போய் நீங்க முதல் முதல்ல எடுத்த புகைப்படம், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். முதல் காலர் யாருன்னு பாத்துடலாமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
2: கோவில் தமிழ்ச்செல்வன் மேடம்.
1: தமிழ்ச்செல்வன்
2: சொல்லுங்க மேடம்.
1: தமிழ்ச்செல்வன் சொல்லுங்க, முதல் முதல்ல போட்டோ ஸ்டூடியோக்கு போய் என்ன புகைப்படம் எடுத்துக்கிட்டு?

0: யார் கூட எடுத்துக்கிட்டீங்க?
1: நாங்க முத முத எடுத்து வந்து எங்க அம்மா அப்பா கூட. அது வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்டூடியோ வந்து எங்க சொந்தக்கார வீட்டுக்கு போனப்ப எடுத்து போட்டோம் மேடம்.
0: எந்த வயசுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: ஒரு 4 வயசு இருக்கு மேடம்.
0: 4 வயசு? ஓகே. இப்போ அந்த ஃப்ரேம் இருக்கா?
1: இருக்கு மேடம், இருக்கு மேடம்.
0: ஓகே ஓகே.
1: இப்ப சமீபத்துல தான் ஏஐல கொடுத்து அத பண்ணி வச்சேன். எங்க அம்மா இறந்துட்டாங்க.
0: ஓகே ஓகே, மன்னிக்கவும்.
1: அப்பா தான் இருந்தாங்க. அப்பா அந்த போட்டோ பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாரு மேடம். அது
0: கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும்ல. அப்ப நம்ம எப்படி உடை போட்டிருப்போம், எப்படி சிரிச்சிருப்போம், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து நம்ம கவனிச்சிருப்போம் இல்லையா?
1: சூப்பரா பண்ணிருந்தாங்க மேடம். எங்க அம்மா அப்பா வந்து அந்த போட்டோ வந்து அந்த டிரஸ் வந்து எனக்கு சின்ன வயசுல டெய்லர் கொடுத்து புது புதுசா தைச்சு வச்சு போடுவாங்க.
0: ஓ ஓகே.
1: சூப்பரா தைச்சு போடுறாங்க மேடம். போட்டோ பார்த்தாவே எனக்கு உண்மையாவே என்ன சின்ன வயசுல அந்த அளவுக்கு வளர்த்திட்டாங்க மேடம் என்னைய.
0: சூப்பர், நன்றி நன்றி தமிழ் செல்வன்.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம்.
0: ரொம்ப அழகான நினைவுகளை பகிர்ந்துகிட்டாரு. சின்ன வயசுல 4 வயசு அப்படின்றது நம்ம எடுக்க போகும்போது தெரியாது, ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அந்த போட்டோ பார்க்கும்போது 4 வயசுல எடுத்திருக்கோம்ல, 4 வயசுல இப்படி இருந்திருக்கோம்ல அப்படின்னு, 4 வயசு நம்ம அப்பா அம்மா கூட இருந்திருக்கிறோம்லன்னு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லைங்க. தொடர்ந்து நீங்களும் பேசலாம். 2986000038 அல்லது 2952055 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: திரு தென்கூடு திட்டு கோபுரத்தினம்.
0: கோபுரத்தினம் சொல்லுங்க. கோபுரத்தினம்
2: அப்பா பாட்டி அம்மா அப்பாவோட ஃபேமிலி எடுத்தது 1975 ஃபேமிலி போட்டோ எடுத்தோம். அப்ப இன்னும் அந்த போட்டோ இருக்க போனா வாட்ச் இது வந்தா புதுசா வரும் கட்டுறேன். வாட்ச் தெரியுற மாதிரி கையை வச்சு போட்டோன்னு அதை பார்த்தா சிரிப்பு வரும். அந்த போட்டோ
0: அடடா அடடா,
2: அந்த போட்டோ தெரியும்.
0: அந்த வாட்ச்
2: தெரியுற மாதிரி கையை நீட்டி தூக்கிட்டு பதிக்க முடிச்சிட்டு இருப்ப கைய.
0: நன்றி கோபுரத்திரம், நன்றி. அடடா, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம போட்டோ எடுக்க போறோம், போட்டோ ஸ்டூடியோக்கு போறோம். முதல் முதல்ல அந்த போட்டோ ஸ்டூடியோல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியை பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அட, தலை வாரிக்கணும், பவுடர் அடிச்சுக்கணும், பொட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லல. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க. ராதாகிருஷ்ணன்,
3: ஒரு 40 வருஷம் 45 வருஷம் முன்னாடி ஒரு ஃபேமிலி போட்டோ இருக்கு மேடம். அது சின்ன போதில் எடுத்துவோம். நான் எனக்கு ஒரு 6-8 வயசு இருக்குன்னு
0: நினைக்கிறேன்.
3: இப்போ எனக்கு 60-65 வயசு கிட்ட ஆகிடுச்சு. அதுல எங்க அப்பா இருந்துட்டாரு, எங்க தம்பிங்க ஒரு 3 பேர் தவறிட்டாங்க.
0: ஓகே. ஆனா எல்லாருமே அந்த போட்டோல இருக்காங்க இல்லையா?
3: எல்லாமே அந்த போட்டோல இருக்காங்க மேடம். எல்லாரையும் பார்த்து என்ன பார்ப்போம் மேடம். அவனுக்கே அந்த சின்ன வயசு போட்டோவை பார்த்துதான் அவன் கேக்குறான்.
0: நன்றி சார், சரிதாங்க. இவர் சொன்னது அந்த போட்டோவை பார்த்து அதுல இல்லாதவங்க பத்தி நம்ம பேசுறோம். குழந்தைங்களுக்கு வந்து நிறைய நினைவுகள் இருக்கும், நிறைய புரிஞ்சுப்பாங்க. இப்ப இருக்க குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. நம்ம சொல்லும் போதே அடுத்து தாத்தா எங்க இருக்காங்க அப்படின்னா அந்த போட்டோல காட்டுவாங்க. தாத்தா பேர் என்ன அப்படின்னா அந்த போட்டோல காட்டுவாங்க. ஸோ நேர்ல பார்க்க முடியாதவங்கள, நேர்ல தொட்டு அவங்க கூட இருக்க முடியாதவங்கள அந்த போட்டோல பார்த்து குழந்தைங்க பேசும்பொழுது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு நம்மளை ஒரு மாதிரி வருடிட்டு போயிடும்ல. நிச்சயமா இந்த உணர்வு நம்மளால சொல்லவே முடியாது. இந்த போட்டோ பத்தி பேசும்போது, போட்டோ ஸ்டூடியோக்கு போய் நம்ம எடுத்த முதல் புகைப்படம் பத்தி பேசும்போது நிறைய இருக்குங்க. ஏன்னா அந்த திரைக்கு பின்னாடி அவர் போய் ஒளிஞ்சுப்பாரு. இந்த போட்டோ எடுக்கிறவர் எங்க போனார், இவரு எப்படி இந்த போட்டோ எடுத்தாரு அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்கும். அந்த போட்டோ ஸ்டூடியோக்குள்ள போகும்பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல. தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
4: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், to imagine what's possible. This

பையா திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டு முடிச்சோம். யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில நா முத்துக்குமார் வரிகள்ல பென்னி தயால் பாடிய பாடல், ரொம்ப அழகான ஒரு பாடல்ல பூங்காற்றே. அடுத்து உங்களுக்காக நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம போட்டோ ஸ்டூடியோ பத்தி பேசிட்டு இருக்கோம்ல. நேரம் 11:17 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல பிறந்த நாள் விழா, பள்ளி விழா, முதல் நாள் பள்ளிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க. சரி வாங்க அப்படியே போய் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாம், பையனும் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது. அதுக்கப்புறம் நண்பர்கள்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா அவங்க எல்லாரும் ஏய் நம்ம எல்லாரும் குரூப்பை போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிறது. இந்த மாதிரி ஃபோட்டோ ஸ்டூடியோக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடிய நினைவுகள் அப்படின்றது அது அவ்வளோ அப்படின்னு சொல்லலாம்ல. நிஜமாக அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம், யார் இங்கேருந்து? அந்த ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க, சிறப்பாக இருக்கும். ஓகே, நீங்களும் பேசணும் அப்படின்னா 2986-00038 அல்லது 2952-0554 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? ஓகே, இந்த ஃபோட்டோ ஸ்டூடியோக்குள்ளே போகும்பொழுதே நமக்கு ஒரு பெரிய பெரிய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஞாபகப்படுத்தி பாருங்களேன், அப்போல்லாம் நிறைய தலைவர்களுடைய ஃபோட்டோலாம் இருக்கும், அப்புறம் சினி ஸ்டார்ஸோடைய ஃபோட்டோலாம் இருக்கும். அட இவங்க கூடலாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்களா, இந்த ஃபோட்டோலாம் இந்த அண்ணாவை எடுத்தாரு அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்ப்போம். அவர்கிட்ட கேட்போம், அண்ணா இந்த ஃபோட்டோ நீங்கள் தான் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நிறைய நினைவுகள் இருக்குல்ல. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, ஃபோட்டோ ஸ்டூடியோ இதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நீங்களும் பேசணும் அப்படின்னா 2986-00038 அல்லது 2952-0554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காமல் 0444 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கே இருந்து? இந்த க்ராஸ்டோ அடிக்கடி வருதே. சரி ஓகே டன்னு. நம்ம தமிழ்ச்செல்வன் சொன்ன மாதிரி, கோபுரத்தினம் சொன்ன மாதிரி, ஃபோட்டோ ஸ்டூடியோ அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த பின்னாடி அந்த நாஸ்டாலஜிக் மெமரி தாங்க வரும். ஏன்னா அங்கே போயிடுவோம் நம்ம, சில வருஷத்துக்கு முன்னாடி இருக்குங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசவே ஆரம்பிக்கிறது. ஏன் ரீசெண்டாக நம்ம யாரும் ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சில்ல, எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தாச்சு ஓகே நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே தான் இப்போ எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். இந்த ஆல்பம் போடுறது, ஃப்ரேம் போடுறது, இந்த மாதிரியான பொக்கிஷங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த காலத்து ஜென்ரேஷன் கண்டிப்பாக இந்த காலத்து ஜென்ரேஷன் கிட்டே கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஏன் டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு சிறு

0: இருக்குல்லங்க, பேசுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: ஹலோ,
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. செயல்படுத்தல தப்பே கிடையாது. ரொம்ப அழகா சொன்னாங்க சுஜாதா, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஓகே, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டுடலாமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: சின்ன
0: வயசு போட்டு பாரு, நம்ம எவ்வளவு அழகா இருந்திருக்கோம்ல அப்படின்னு தோணும்.
1: என் பிள்ளைங்க எல்லாம் கேப்பாங்க, அம்மா நீயாமா இது, நீயாமா எப்பமா இந்த மாதிரி வந்த சான்ஸே இல்லடா, இது லாங் லாங் அகோ சோ லாங் அகோ அப்படின்னு வேணா.
0: ஒவ்வொரு போட்டோ பார்க்கும் பொழுதும் அதுக்குள்ள ஏதோ ஒரு நினைவு இருந்துகிட்டேதான் இருக்கும். அண்ட் இப்போ இந்த டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப அழகா நம்ம சட்டு சட்டு சட்டுன்னு போட்டோ எடுத்துறோம். சப்போஸ் அந்த போட்டோ சரியில்லைன்னா கூட டெலிட் பண்ணிட்டு வேற எடுத்துக்கலாம் அப்படின்லாம் தோணும். ஆனா அப்போ ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய மனக்கடல் இருக்குல்லங்க, நிறைய இருக்கு இதை பத்தி பேசுறதுக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக சிறை திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கேன். எஸ், MS விஸ்வநாதனுடைய இசையில ரொம்ப அழகான ஒரு பாடல் MS விஸ்வநாதன் பாடியது, கேட்டு நினைந்திருங்கள்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜ்.

0: அமைச்சர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: நேரம் 11:33 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, போட்டோ ஸ்டூடியோக்கு போய் நீங்க எடுத்த முதல் போட்டோ, இல்ல உங்க ஃபேமிலியோட எடுத்த போட்டோ, யார் கூட எடுத்தீங்க அப்படின்ற மாதிரியான பல நினைவுகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்களும் பேசணும் அப்படின்னா 298600038 அல்லது 295205554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. கோபால் வெங்கடேஷா? ஓகே, சொல்லுங்க கோபால். நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதே, கொஞ்சம் சிக்னல் இருக்க இடத்துல போய் பேச முடியுமா? கேக்குதா? சரி, நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஓகே, இப்போ குறைஞ்சது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 போட்டோவாவது எடுப்போம்ல, கண்டிப்பாக நம்ம ஃபோனில் இருக்கோம் இல்லைங்க, ஸ்டோரேஜ் பத்தல அப்படின்னு இன்னொரு பக்கம் வரும். அப்போ நான் கடை வாங்கியாவது நம்ம ஃபோட்டோ எடுப்போம். ஆனால் அந்த எல்லா ஃபோட்டோவையும் வாங்கி வச்சு நம்ம பொறுமையாக அதை பார்க்கும்பொழுது எத்தனை ஃபோட்டோ நல்லா இருக்கும் சொல்லுங்க. மிஞ்சு போனோம் ஒரு 10 ஃபோட்டோ தான் அதில் நல்லா இருக்குமே. ஏன்னா ஒரு பக்கம் ஆங்கிள் சரி இருந்திருக்காது, ஷேக் ஆகியிருக்கும், கூட இருக்கிறவங்க சரியாக போஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம அதில் சரியாக இருந்திருக்க மாட்டோம், இதில் கொஞ்சம் அழகு கம்மியாக இருக்குது, இந்த ஃபோட்டோ ரிஜெக்டட் அப்படின்னு இந்த மாதிரி பல ஃபோட்டோஸை நம்ம டெலிட் பண்ணுவோம். அதில் ஒரு 10 ஃபோட்டோ தான் தரமா இருக்கும். ஆனா அப்போ நம்ம போட்டோ ஸ்டுடியோக்கு போய் எடுக்கும்பொழுது, இல்லை இப்போ கூட போட்டோ ஸ்டுடியோக்கு போய் எடுக்கும்பொழுது கூட நம்மளுடைய அப்படியே முழுசாக நம்ம இன்னொருத்தர்கிட்ட ரொம்ப அழகாக நிதானமாக நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல அமைதி ஆகிடுறோம்ல. அப்போ ஒரு ப்ராப்பரான

0: ஃபோட்டோ ரெண்டே ரெண்டு ஸ்டில்ல கிடைக்குங்க. அது பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அட இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சரியா உட்கார்ந்துருக்கலாம் அப்படின்லாம் தோணும். பட் இருந்தாலும் அந்த ஃபோட்டோ அழகா வருது இல்ல, அதுதான் முக்கியம்ல. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? இந்த மாதிரி ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு போய் நீங்கள் எடுத்த புகைப்படங்கள் யார் கூட எடுத்துக்கிட்டீங்க, எப்போ எடுத்துக்கிட்டீங்க? அண்ட் இப்போ நம்ம நிறைய ஃபோட்டோஸ் நம்ம வச்சுருந்தாலும் எல்லாமே ஃபோனில் இருக்கும் இல்லை லேப்பில் இருக்கும். ஆனால் ஃப்ரேம் போடுறது, ஆல்பம் போடுறது, வீட்டுக்கு யாராவது வந்தால் அந்த ஆல்பத்தை எடுத்து காட்டும் பொழுது, அட அட, ஒவ்வொரு ஃபோட்டோவையும் பார்த்து முடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நம்ம அதில் ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல. உட்காந்து அவங்க கூட பேசின மாதிரியும் ஆச்சு, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் யாருன்னு சொன்ன மாதிரியும் ஆச்சு, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற அந்த நினைவுகளையும் பகிர்ந்துப்போம். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு பின்னாடி நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ், அதோடைய கதைகள் எக்கச்சக்கமா இருக்குன்னு சொல்லலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: அரியலூர் மாவட்டம் இடைக்கட்டு பாலகிருஷ்ணன்.
0: பாலகிருஷ்ணன் சொல்லுங்க சார்.
1: ஹலோ
0: சொல்லுங்க பாலகிருஷ்ணன், நீங்க ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு போய் எடுத்துக்கிட்ட முதல் புகைப்படம் அதை பத்தி சொல்லுங்க.
1: நண்பர்கள் 3 பேர் சேர்ந்து எடுத்த நாங்க 3 பேர் நண்பர்கள் எடுத்தோம் மேடம்.
0: எப்போ?
1: போட்டு
0: நண்பர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா?
1: ஒரு நண்பர் தான் கிடைக்குது மேடம், அவரை பார்க்க முடியல.
0: ஓகே ஓகே, புரியுது புரியுது. நன்றி சார், நன்றி. அடாடா, 30 வருஷங்க அந்த நினைவுகள் அப்படின்றது சும்மா கிடையாது, அது ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். அதுவும் ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போனதுக்கப்புறமா இந்த பூ வச்சிருக்கிறது, அந்த பூ தெரிகிற மாதிரி இருக்கிறது, அந்த ரிப்பன் ரைட்டாக தெரியாமல் இருக்கே அப்படின்றது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை கண்ணாடியோ பார்க்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷன், நீங்கள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணும் ஒரு அழகான நினைவுகளை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. உண்மையாகவே உங்களால் அந்த மெமரிஸை மறக்கவே முடியாது. இப்போது நிறைய மாலில் கூட இந்த ஃபோட்டோலாம் வந்துடுச்சு, ஆனால் ஃபுல்லாக உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்ப்பா. ஒருத்தர் எடுக்கும்பொழுது நம்ம முன்னாடி உட்காந்துட்ருக்கணும், நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தானே, என்ன? வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து? வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: பட்டாபுரம்லேருந்து கலையரசி மேடம்.
0: கலையரசி சொல்லுங்கம்மா.
2: 1975ல கல்யாணம் ஆச்சு, கிராமத்துல கல்யாணம் ஆச்சு. அந்த கிராமத்து வீடுகள்ல மாமனார் வீட்டுல கரண்ட் இல்ல மேடம், 2 வீடு இருக்கு. நடுவுல முற்றம் இருக்கும், அந்த முற்றத்துல பந்தல் போட்டு அந்த நேரத்துக்கு டியூப்லைட் எல்லாம் போட்டு அந்த நேரத்துக்கு கரண்ட் எடுத்துக்கிட்டாங்கம்மா. முடிக்கட்டால 4.5 முகூர்த்தம் ஆகஸ்ட் மாசம் தான், இப்பதான் 52வது வருஷம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: வாங்க, உங்களுக்காக எதிர்பார்த்துட்டே இருக்கோம், டெய்லியும் ஏசி கேட்டு இருக்கோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா வந்துட்டோம், விருந்து வச்சிருங்க.
2: கூட காலையில இருந்து வச்சுட்டு பக்கத்துல வானொலி தான் தோழி எனக்கு.
0: சூப்பர் சூப்பர்,
2: தோழிதான் வந்துருவாங்கல்ல பக்கத்துல.
0: ஆமா,
2: பேசுங்கன்னு சொல்லி ஆர்வமா சொல்றீங்க, மத்தவங்க வாய முடிவாங்க.
0: தாம்பரம்னாத்தூர்
2: அங்க வந்தப்புறம் அப்பா வந்து என்னைய எங்க வீட்டுக்கடைய தாய்மாமா தான், என்னைய அவரையும் கூப்பிட்டு போயிட்டு தாம்பரத்து அம்மா அப்பா வந்து நாங்க 4 பேரும் சேர்ந்த போட்டோ இருக்க மாதிரி பிளாக் அண்ட்
0: ஒயிட்.
2: அது ரொம்ப ஒல்லியா இருப்பாப்போம், 35 கிலோதான். தங்கச்சிங்களா வந்திருந்தாங்க. ஆனா நான் மட்டும்தான், நாங்க 4 பேர் தான் நின்னது, அப்பா அம்மா நானும் எங்க வீட்டுக்காரர் தான் நின்று எடுத்தோம். அந்த வெள்ளை கலர் மணியை வாங்கி அப்படியே அழகா கட்டி நெத்தி சுட்டி மாதிரி வச்சு, நெத்தி சுட்டி சூரியபுரம் சந்திரபுரம் எல்லாம் வச்சு.
0: நீங்க சொல்ல சொல்ல அப்படியே நான் வந்து ரீவைண்ட் பண்ணி பாத்துக்கிறேன் உங்க போட்டோ ஸ்டுடியோக்கு போயிட்டு.
2: ரொம்ப ஒல்லியா இருப்பாமா, புடவை கட்டவே முடியாது, ரொம்ப ஒல்லியா இருப்பாப்பெல்லாம்.
0: ஏன்னா
2: 16 வயசு தானே ஆச்சு, என்னமா பண்ண முடியும், புடவையே கட்டல இல்ல. கல்யாண புடவை தான் முதல் புடவை, அதனால அந்த ஞாபகம் எல்லாம் வந்துருதுமா நமக்கு. அந்த 2 போட்டோ தான் இருக்கு கல்யாண ஞாபகமா, 1 வாரம் கழிச்சு இருக்கு.
0: அதுவும் அது குடுக்கும் போது எப்ப வரும் அந்த போட்டோ, எப்ப வரும் காத்துரு போல நம்ம.
2: ஆமா ஆமாமா, அதுக்கப்புறம் தானே தண்ணி குடுத்தன பார்த்து, வீடு பார்த்து தண்ணி குடுத்தன போனது.

0: எடுத்து தண்ணி கொடுத்தோம் போனதுல எல்லாம் பழைய ஞாபகம் கிளறி விட்டுருங்க. சந்தோஷமா இருக்குமா, மலரும் நினைவுகள் தான்.
1: நன்றிமா, நன்றி.
0: வாழ்க்கை ஒண்ணு பயனுள்ளதா தான் இருக்கு, ஒரு ஒரு பெண்ணோட வாழ்க்கையும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி.
0: கண்டிப்பாமா, தேங்க்யூமா.
1: வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது பாப்பாப்பா. இவ்வளோ இவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள்ல சொல்லும் பொழுது அப்படியே நேற்று நடந்த மாதிரி இருக்கும், ஆனால் அதை அப்படியே ரீவைண்ட் பண்ணி காலம் கடந்து நம்ம போய் அந்த ஃபோட்டோவில் இதெல்லாம் இருந்தது, இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு தோணும். புடவை கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க, கூட அத்தனை சொந்தங்களும் வந்திருக்காங்க. ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோக்கே உண்மையாகவே அப்போல்லாம் வந்து நிறைய சொந்தங்கள் வருவாங்க, நீங்கள் ஃபோட்டோ எடுங்க நாங்கள் நின்று பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி, அதுவே ஒரு கொண்டாட்டம் மாதிரி தான் இருக்கும்ல. வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது. ஓகே, இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் நிச்சயமா நம்ம காலத்துல எல்லாருக்குமே தேவைங்க. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன், ப்ளீஸ் போங்க, ஒரு ஃபோட்டோ எடுங்க, டப்புன்னு அதை ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க, அவளா அதை பார்த்து பார்த்து ரசிங்க. ஓகே, அடுத்து உங்களுக்காக 5 ஸ்டார் திரைப்படத்துல இருந்து ரொம்ப அழகான ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. பா விஜயோடைய வரிகள்ல ஒன்னு கிருஷ்ணன் பாடியது கேட்டு இணைந்துருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

நேரம் 11:45 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ், உங்களுடன் ரெயின்போவில் இன்றைக்கி நம்ம உண்மையாகவே மலரும் நினைவுகள் பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதில் ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு போய் நீங்கள் எடுத்த ஃபோட்டோ கண்டிப்பாக இதை பற்றி பேசும்பொழுதே உங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். ஆனால் ஆமால, இந்த ஃபோட்டோ நம்ம இப்போ எடுத்தோம், இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலமே, ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு போகலையே அப்படின்னு சொல்லி நிச்சயமாக தோணும். ஸோ இந்த மலரும் நினைவுகள் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்களும் பேசணும் அப்படின்னா 298-6-00-38 அல்லது 298-5-2

0: ஆனால் ஆமால இந்த ஃபோட்டோ நம்ம இப்போ எடுத்தோம், இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலமே, ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போலியே அப்படின்னு சொல்லி நிச்சயமாக தோணும். ஸோ இந்த மலரும் நினைவுகள் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்களும் பேசணும் அப்படின்னா 298-6-00-38 அல்லது 298-5-2-0-55-4 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காமல் 0-44 சேர்த்துக்கோங்க. அப்போலாம் ஒரு விஷயம் இருக்குங்க, இந்த ஃபோட்டோ எடுத்தாலே ஆயுசு குறைஞ்சிரும், ஃபோட்டோ எடுக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பெரியவங்க பயப்படுவாங்க. ஆனால் அப்படியே அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், அது நம்மளுடைய அப்பா அம்மாக்களாக இருக்கட்டும், பாட்டி தாத்தாக்கள் நிறைய பயப்படுவாங்க. ஆனால் இப்போ நம்ம அப்பா மக்கள் ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாங்க. இப்போ அவங்க எது நடந்தாலுமே ஒரு கேக் வெட்டினா கூட, சின்னதாக வீட்டில் கேக் வெட்டினா கூட ஃபோட்டோ எடு அப்படின்வாங்க. பேர பசங்க எது பண்ணாலுமே அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க, நமக்கு ஒரு வீடியோவாக அனுப்புவாங்க. நம்ம ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா அந்த ஃபோட்டோலாம் பார்த்து அடடா என்ன பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது இந்த ஃபோட்டோ மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் எப்போவுமே குறையாதுங்க. நம்ம கேமரா வாங்கும் போதே, ஃபோன் வாங்கும் போதே ஃபோட்டோ நல்லா எடுக்குமா, நல்லா கேமரா குவாலிட்டி இருக்குமா, இதை பார்த்து தானே எடுக்கிறோம். ஏன் ஒரு மலரும் நினைவுகள் எப்போ நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்ல? அண்ட் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு போகல அப்படின்னா கூட, நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கூட, அது ஒரு ஆல்பமாக போட்டு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த ஆல்பத்தை பார்க்கும் பொழுது இந்த வருஷம் தான் நான் இந்த ட்ரிப்புக்கு போனேன், என் ஃபேமிலியோடு போயிருந்தேன், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் அந்த இடத்துல இருந்திருந்தாங்க, பாரு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோக்கு சைடில் குட்டியோடு நம்ம இருப்போம், அதெல்லாம் பார்த்து நம்ம ரசிப்போம், பாரு நான் என்ன மாதிரியான காஸ்டியூம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். எனக்குமே வந்து ஒரு ஃபோட்டோ பார்க்கும் பொழுது இப்போவும் ஞாபகம் இருக்கு, நீங்களுமே உங்களுடைய கதைகள் சொல்லலாம். 298-6-00-38 அல்லது 298-5-2-0-55-4 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. இப்போலாம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், அப்போலாம் நம்ம அந்த நார்மலாக ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கும்பொழுதே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்போம், சிரிக்கவே மாட்டோம். நான் சிரிக்கிறதுக்கு பின்னாடி இதுவும் சொல்லியிருந்தேன், சிரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போலாம் காலம் கடந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவில் சிரிக்கக்கூடாதாம், சிரிக்கும் போது லைட்டாக அந்த ஃப்ரேம் மாறிச்சுனா கூட சரியாக ஃபோட்டோ வராது, நிறைய பேர் குரூப் குரூப்பாக ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, அப்போது சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லியே ஃபோட்டோ எடுப்பாங்க. சில பேர் ஃபோட்டோக்கு பயந்தே வந்து எடுக்காமல் இருப்பாங்க, இந்த முண்டாசுப்பட்டி திரைப்படத்தில் எப்படி ஃபோட்டோக்கு பயந்து இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களுமே இருக்குது. ஸோ ஃபோட்டோக்கு பின்னாடி கதைகள் சொல்ல நம்மளால் சொல்ல சொல்ல அதை பற்றி குறையாத ஒரு அல்லல்ல குறையாத அமுத சிறப்பி மாதிரியான விஷயங்கள் தான் அதில் நமக்கு தோன்றிட்டே இருக்கும்ல. வணக்கம், ரெயின்போ யார் இங்கிறது? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
1: The number you are calling has put your call.
0: அவங்க என்னையே பிஸியில் போட்டு ரொம்ப பிஸியாக ட்ராவல் பண்ண போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, அ மூமெண்ட் வேர் லீடர்ஸ், இனோவேட்டர்ஸ், பிசினஸஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் ஃப்ரம் த பிரிக்ஸ் நேஷன்ஸ் கம் டுகெதர் டு ஸ்ட்ரென்தன் பார்ட்னர்ஷிப்ஸ். இந்தியா வெல்கம்ஸ் த பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் ஆஸ் த குரூப்பிங் மார்க்ஸ் த 20 இயர்ஸ் ஆஃப் இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: ஓகே, ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போய் எடுத்து நீங்கள் புகைப்படம் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். பல விஷயங்கள் நம்மளுடைய உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் பல நினைவுகளை என் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் கண்டிப்பாக இந்த ஃபோட்டோஸ் அப்படின்றது நம்மளுக்கு காலம் கடந்தும் இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த பொக்கிஷங்களை எப்போவுமே வந்து தொலைச்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ ஃபோட்டோ ஸ்டுடியோ போய் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அண்ட் அதோடைய நெகட்டிவையும் எடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் உண்மையாகவே நமக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா அந்த ஃப்ரேம் கையில் கிடச்சதுக்கப்புறமா அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு கெஸ்டா இருக்கட்டும், அவங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் வீட சுத்தி பார்க்கும்பொழுது அட இந்த போட்டோ எப்போ எடுத்தீங்க அப்படின்ற மாதிரியான அந்த நினைவுகளை தான் நம்ம கிட்ட கேட்பாங்க. ஸோ அதை பேசும்பொழுது உண்மையாவே நமக்குள்ள இருந்து அப்படி ஒரு சந்தோஷம் வெளியில வரும்ல. அந்த மலரும் நினைவுகள் எல்லார் வீட்லேயுமே தேவை. ஸோ போட்டோ ஸ்டுடியோக்கு போய் எடுக்கக்கூடிய அந்த போட்டோஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. அடுத்து நான் அவங்கள ஒரு மணிக்கு வந்து சந்திக்கிறேன். அண்ட் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் அவங்களுக்காக உள்ளம் கொல்லை போகுதே திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ராஜாவுடைய இசையில பா விஜயுடைய வரிகள்ல உன்னை கிருஷ்ணன் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள்ள.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசின் சமூக நலன் மற்றும் சமூக நீதி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் கோவாவின் பனாஜியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் 5 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்து குறித்து நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். நாட்டில் 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களிலும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் உரையாற்றினார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்

0: அனைவரும் சமம் என்பதே தாவேகா அரசின் நிலைப்பாடு என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். குற்றம் நடப்பதற்கு முன்பே அதனை தடுத்து நிறுத்தும் இலக்குடன் காவல்துறை செயல்படுவதாகவும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தாவேகா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு இன்று காலை முதல் வினாடிக்கு 12,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் விழா இன்று இரவு நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தின் இரண்டாம் நாளான இன்று தென்மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்யும் கிழக்கு மண்டல அணி சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 490 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:02. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். உள்நாட்டு எண்ணெய் வித்து உற்பத்தியை அதிகரிக்கவும் சமையல் எண்ணெய் உற்பத்தியில் தன்னிறைவை அடையவும் மத்திய அரசு எண்ணெய் வித்துகள் இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் நோக்கம் முதன்மை எண்ணெய் வித்து பயிர்களான கடுகு, நிலக்கடலை, சோயாபீன், சூரியகாந்தி, எள், குங்குமப்பூ, நைஜர், ஆளி விதை மற்றும் ஆமணக்கு ஆகியவற்றின் உற்பத்தியை மேம்படுத்துவதும், பருத்தி விதை, தேங்காய், அரிசி தவிடு மற்றும் மரத்திலிருந்து கிடைக்கும் எண்ணெய் வித்துகள் போன்ற இரண்டாம் நிலை மூலங்களிலிருந்து சமையல் எண்ணெயை சேகரித்து பிரித்தெடுக்கும் திறனை அதிகரிக்கும் ஆகும். இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனமானது நாட்டின் பல்வேறு மத்திய மாநில வேளாண் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து அகில இந்திய ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் இருப்பிடத்திற்கு ஏற்ற உயர் விளைச்சல் தரும் 9 எண்ணெய் வித்து பயிர்களின் வகைகளையும் அதனுடன் தொடர்புடைய வேளாண் நடைமுறைகளின் தொகுப்புகளையும் உருவாக்க முடியும். கூடுதலாக அதிக மகசூல் தரும் காலநிலைக்கேற்ற எண்ணெய் வித்துக்களின் வளர்ச்சிக்காக கலப்பின மேம்பாடு மற்றும் மரபணு திருத்தம் குறித்த 2 முதன்மை ஆராய்ச்சி திட்டங்களையும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது. இதன் விளைவாக கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டில் வணிக சாகுபடிக்காக கடுகு, சோயாபீன், நிலக்கடலை, ஆளி விதை, எள், குங்குமப்பூ, சூரியகாந்தி, ஆமணக்கு மற்றும் 13 காட்டு எள் ஆகிய 9 வருடாந்திர எண்ணெய் வித்துக்களின் அதிக மகசூல் தரும் 432 வகைகள் அறிவிக்கப்பட்டன. புதிதாக உருவாக்கப்பட்ட அதிக மகசூல் தரும் வகைகளின் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த பல்வேறு வகையான எண்ணெய் வித்துக்களின் மரபணு திறனை பயன்படுத்திக் கொள்ள பல எண்ணெய் வித்துக்களின் இனப்பெருக்க விதைகள் 1,53,704 குவிண்டால் அளவிற்கு உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகிக்க பொது மற்றும் தனியார் விதை நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டன. எண்ணெய் வித்துக்களில் மாவட்ட அளவிலான விதை மையங்கள் மூலம் விவசாயிகளுக்கு தரமான சான்றளிக்கப்பட்ட எண்ணெய் வித்துக்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் பணியிலும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. தேசிய சமையல் எண்ணெய்கள் எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 600 மேற்பட்ட மதிப்பு சங்கிலி தொகுப்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது ஆண்டுதோறும் 10,00,000 ஹெக்டேர்களுக்கும் அதிகமான பரப்பளவை கொண்டுள்ளது. விவசாயிகள், உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் உள்ளிட்ட அமைப்புகளை சார்ந்த விவசாயிகள் உயர்தர விதைகள், நல்ல வேளாண் நடைமுறைகள், பயிற்சி மற்றும் வானிலை பூச்சி மேலாண்மை குறித்த ஆலோசனை சேவைகளை இலவசமாக பெறுகின்றனர். மேலும் எண்ணெய் வித்துக்கள் சேகரிப்பு, எண்ணெய் பிரித்தெடுத்தல் ஆகியவற்றின் செயல்திறனை அதிகரிக்க அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமைப்பு அமைப்பதற்கு இந்த இயக்கம் ஆதரவை வழங்குகிறது. பனை எண்ணெய் திட்டத்துடன் இணைந்து இந்த திட்டமானது 2030-31 ஆண்டுக்குள் உள்நாட்டு சமையல் எண்ணெய் உற்பத்தியை 25.45 மில்லியன் டன்களாக உயர்த்துவதை இலக்காக கொண்டுள்ளது. இது கணிக்கப்பட்ட உள்நாட்டு தேவையில் சுமார் 72% பூர்த்தி செய்யும். அதிக மகசூல் மற்றும் அதிக எண்ணெய் சத்து கொண்ட விதை ரகங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதன் மூலமும், நெல் தரிசு நிலங்களில் சாகுபடியை விரிவுபடுத்துவதன் மூலமும், ஊடு பயிரிடலை ஊக்குவிப்பதன் மூலமும் இந்த இலக்கை அடைய முடியும். எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிப்பு திட்டமானது நெல் மற்றும் உருளைக்கிழங்கு சாகுபடி செய்யப்படாத தரிசு நிலங்களை குறிவைத்து ஊடுபயிர் சாகுபடியை ஊக்குவித்து பயிர் பல்வகைப்படுத்துதலை மேம்படுத்துவதன் மூலமும் கூடுதலாக 40,00,000 ஹெக்டேர் பரப்பளவில் எண்ணெய் வித்து சாகுபடியை விரிவுபடுத்தவும் நோக்கமாக கொண்டுள்ளது. பருத்தி விதை, அரிசி தவிடு, மக்காச்சோள எண்ணெய் மற்றும் மரத்திலிருந்து பெறப்படும் எண்ணெய்கள் போன்ற மூலங்களிலிருந்து மீட்டெடுப்பை

மேம்படுத்தும் வகையில் அறுவடைக்கு பிந்தைய அலகுகளை நிறுவ அல்லது மேம்படுத்துவதற்கு உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு ஆதரவு வழங்கப்படும். மேலும் இந்த இயக்கமானது தகவல், கல்வி மற்றும் தொடர்பு பிரச்சாரத்தின் மூலம் சமையல் எண்ணெய்களுக்கான பரிந்துரைக்கப்பட்ட உணவு வழிகாட்டுதல்கள் குறித்து விழிப்புணர்வை ஊக்குவிக்கும். இந்த திட்டம் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை கணிசமாக மேம்படுத்துவதையும் சமையல் எண்ணெய்களில் தன்னிறைவு என்ற இலக்கை முன்னெடுத்து செல்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் இறக்குமதி சார்பு நிலையை குறைத்து அந்நிய செலாவணியை பாதுகாப்பதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் இது உயர்த்துகிறது. மேலும் குறைந்த நீர் பயன்பாடு, மேம்பட்ட மண்வளம் மற்றும் தரிசு பயிர் நிலங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துதல் போன்ற வடிவங்களில் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் நன்மைகளையும் இது வழங்குகிறது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together.

நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்போதும் கண்ணில் படுவது ரோஜாதான், முட்கள் இல்லை அப்படின்னு டிக்கின்சன் அவர்கள் சொன்ன விஷயத்தை இன்னும் எளிமையா சொல்லணும்னா, கேண்டீன் வடையில நூல் இருந்தா ஃபீல் பண்ணாம அந்த நூலை வச்சு பட்டம் விட்டா எல்லா ஆலிசல் அப்படின்ற பாசிட்டிவான நோட்டோட இன்னைக்கு ஷோவை ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, இன்னைக்கு ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாருக்கும் இருக்கிற எல்லையே இல்லாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது ஆசை தாங்க. ஆசைக்கு வயதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, எல்லா வயசுலயும் வரக்கூடியதான் ஆசை அப்படிங்கிறது. சோ அப்படி நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்தே சில விஷயங்கள் ஆசைப்பட்டிருப்போம், ரொம்ப ஏங்கி இருப்போம். பொதுவா அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். உதாரணத்துக்கு, பக்கத்து வீட்டு குழந்தை வச்சிருக்கிற ஒரு பொம்மை, நண்பன் ஓட்டுற ஒரு சைக்கிள், அப்புறம் ஒரு பர்த்டேக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ட்ரெஸ், பள்ளி சுற்றுலாவுக்கு போகணும்னு நினைச்ச ஒரு இடம், சோ இந்த படிப்பு படிக்கணும், இந்த காலேஜ்ல சேர்க்கணும் அப்படின்ற கனவு, சோ அப்பதான் கிடைக்காமயே போயிருக்கும்ல. எஸ், காலம் போயிருச்சு, நாம வளர்ந்துட்டோம், வாழ்க்கையும் மாறிடுச்சு. ஆனா அந்த சின்ன வயசு ஆசைகள் மட்டும் எங்கேயோ மனசுக்குள்ள ஒரு மூலையில அப்படியே இருக்கும். சில நேரம் நமக்கு பிறந்த குழந்தைகள் அதே ஆசையை கேட்கும் போது, நம்ம குழந்தை கேட்கறத காட்டிலும் நம்முடைய சிறு வயது மனசுதான் அந்த கேள்வி கேட்பது போல இருக்கும், அப்படிதானே? எஸ் அப்பட ஒரு டாபிக்கு வந்துடுற. என்ன டாபிக் அப்படின்னா, சிறு வயதில் நீங்க ஏங்கிய ஒரு விஷயத்த இன்று உங்க குழந்தைக்கு நிறைவேற்றி வைத்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றதான் கேள்வி. அது என்ன அப்படின்றத நீங்க எங்கூட ஷோல பகிர்ந்துக்கலாம். அது ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு நிகழ்வா இருக்கலாம், அப்படி எதுவா இருந்தாலும் ஸ்நேகிதிகள் நிகழ்ச்சியில் இணைஞ்சு என் கூட பகிர்ந்துக்கலாம். அழிக்க வேண்டிய எண்கள் 298600038 அல்லது 295205554, முன்னிணைப்பிற்கு 044. நம்பர் சொன்ன உடனே தான் ஒரு விஷயம் எனக்கு யாவது வருது, அதாவது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் அப்படின்ற பாடல் வரிக்கு போல, எல்லாருக்கும் லைன் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு நாள் ஒரு நேயர் ஒரு ஷோல மட்டும்தான் கால் பண்ணோம் அப்படின்னு ஒரு அன்பு வேண்டுகோள் நாங்கள் விடுத்திருந்தோம், அப்படிதானே? அதை மீண்டும் நினைவுபடுத்துறேன். அட, நீ சொன்ன தலைப்புல எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு தம்பி, ஆனா என்ன பேச விடாம என் கையை கட்டி போட்டுட்டீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ற சிநேகிதிகளுக்கும், நான் எப்படி கால் பண்ணாலும் இது பெண்களுக்கான நிகழ்ச்சி, வேற ஷோல கால் பண்ணுங்க அப்படின்னு கட் பண்ணதான் போறேன் அப்படின்னு

0: அப்படின்னு சொல்ற சிநேகிதர்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் எஃபி பேஜ்ல வந்து இந்த கேள்வியை போஸ்ட் பண்றேன். சோ நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்துல இந்த கேள்விக்கான உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்ஸ்ல நீங்க தாராளமா பதிவு பண்ணலாம். அர்த்தமாயிந்தா ரஜா? எஸ் நம்பர் சொன்னோட கால சொன்னாங்க, யார் என்னன்னு பாத்துடலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறது? சிறு வயசுல ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டிருப்போம், அது சிறு வயசு வரைக்கும் கிடைக்காமே போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம குழந்தைக்கு அதை அப்படியே நிறைவேற்றி வைத்த அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ஏதோ ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அதை நம்ம குழந்தைக்கு வாங்கி தந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றதான் கேட்டிருந்தேன்.
1: நான் வந்து சின்ன வயசுல போலீஸ் ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்.
0: அடடா, போலீஸ் ட்ரெஸ் போடணும்னு?
1: போலீஸ் ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா அது வந்து முடியல.
0: ஓகே.
1: அதனால அதை வந்து இப்ப என்னோட சிஸ்டரோட குழந்தைங்களுக்கு நான் போட்டு அழகு பார்த்திருக்கேன். எனக்கு குழந்தைங்க கிடையாது.
0: ஓகே ஓகே ஓகே.
2: சொல்லுங்க.
0: வாங்கிடுறீங்க எனக்கு கிடைக்காததை இப்ப பல மடங்கு திருப்பி தரீங்க நீங்க உங்க பசங்களுக்கு.
2: ஆமாங்க சார்.
0: சூப்பர் சூப்பர்.
2: ஒரு பேனாக்கு எட்டனா தான் போ பால் பாயிண்ட் பண்ணு.
0: சரி.
2: அந்த எட்டனாக்கு கெஞ்சி கெஞ்சி கெஞ்சி வாங்குவோம்.
0: எட்டனாக்கு கெஞ்சி கெஞ்சி
2: ரெண்டு மூணு ரூபாய்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறா?
3: நெல்லை மாவட்டத்துல இருந்து பேசுறேன். இப்ராஹிமா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: எனக்கு
0: டீச்சர் ஆகணும். அடடா, ஒரு ஆசிரியர் ஆகணும்ட்டு இப்பதான் டீச்சர்ஸ் டே வர முடிஞ்சிருக்கு. சூப்பர்.
3: ஆமா, அது கிடைக்கல. அதனால அப்பவே ஒரு முடிவெடுத்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்.
0: ஓகே. அப்ப பிள்ளைங்களை டீச்சர்ஸ்க்கு படிக்க வச்சிட்டீங்களா? டீச்சருக்கு
3: படிக்கல, அவங்க தான் வேலைக்கு போகல. எம்சிஏ படிக்க வச்சேன்.
0: ஓகே.
3: பையன் வந்து கெமிக்கல் இன்ஜினியர்.
0: ஓகே. சோ நம்ம படிக்க வைக்கணும்ன்றதே என்னோட கனவா இருந்தது, அதை நான் நிறைவேற்றிட்டு அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நன்றி நன்றி நன்றி. நேரம் 12:20. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பராதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

எஸ் நிகழ்ச்சியில ரொம்ப சிநேகிதிகள் சூப்பரா பதில் சொல்லிட்டே வராங்க. நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடல, என்னப்ப இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஒரு பாட்டு கூட போட மாட்டே அப்படின்னு கேட்டு உங்களோட ஆர்வம் எனக்கு புரியுது. எஸ் நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்துட்டு இருக்கு. இது என்ன மாதம்? செப்டம்பர் மாதம். இப்ப என்ன செப்டம்பர் மாதம் பாட்டு போட போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. உங்களை நான் பின்னோக்கி கூட்டு போறேன். எங்க கூட்டு போறேன் பாத்தீங்களா? ஏப்ரல் மாதத்துக்கே நான் கூட்டு போறேன்.

வெல்கம் பேக் நேர்களே. நேரம் 12:25 ஆயிடுச்சுங்க. சென்னை எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு கேட்டிருந்தா அப்படின்னா, சிறு வயதில் நீங்க ஏங்கிய ஒரு விஷயம்

0: ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த அப்ப என்னால பண்ண முடியல, இப்ப என்னோட குழந்தைக்கு அதை நிறைவேற்றி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான அனுபவங்கள் இருந்தா சிநேகிதிகள் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ சிநேகிதிகள் லைன்ல வெயிட்டிங், யார் என்னன்னு பாத்திரலாம். வருக வணக்கம். அடடா லைன்ல வெயிட்டிங் சொன்னே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த நேர் வருக வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? யாருமா? கலையரசி.
1: அமெரிக்க அப்ப அங்கேயே எனக்கு விசா எல்லாம் அனுப்பினாரு.
0: ஓகே,
1: பாஸ்போர்ட் விசா எல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணி அனுப்புனாங்க, போயிட்டு வந்துட்டாயா?
0: ஓகே, சோ உங்க சிறு வயது ஆசை நீங்களே நிறைவேற்றிக்கிட்டீங்க.
1: ஆமா, அவனும் சின்ன பிள்ளையா இருந்தான், அப்பெல்லாம் படிக்கிற காலத்துல நான் பார்த்தது.
0: சரி சரி,
1: அந்த வாஷிங்டன் திருமணம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன்.
0: ஓகே,
1: இந்த மாதிரி எல்லாம் ஒரு நூல் இருக்கு, புக் இருக்குன்னு தெரியும், ஆனா அந்த ஊருக்கே நம்ம போய் நிப்போன்னு தெரியாது ஐயா.
0: சோ அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க அந்த பிளைட்ல டிராவல் பண்ணப்போ.
1: ஆமா, அதெல்லாம் பாத்துட்டு
0: சூப்பர்மா, ரொம்ப ரசிச்சு சொல்றீங்க. நன்றி, சூப்பர் சூப்பர்மா, நன்றி நன்றி, சிறப்பா பதிவு பண்ணீங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில இணை மாடுத்த நேர்வர்கள் வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்
2: சார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஜெயந்தி பேசுறேன் சார்.
0: ஜெயந்திமா, நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். சொல்லுங்க, உங்க அனுபவங்களை பகிரலாம்.
2: சார், எனக்கு சின்ன வயசுல இங்கிலீஷ் மீடியம், ஆக்சுவலி நான் தமிழ் மீடியம் படிச்சேன்.
0: ஓகே,
2: பட் எனக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்க அது பிடிக்கும், அது ரொம்ப ஆசை அப்படின்னா பட் பிடிக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், தமிழ் புக்ல பிராக்கெட்ல இங்கிலீஷ்ல இருக்கும் அதெல்லாம்
0: படிப்பேன்.
2: எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா நான் இது பண்ணிட்டேன், டெவலப் பண்ணிட்டேன்.
0: சூப்பர்.
2: சோ என்னோட சன்னை நான் இங்கிலீஷ் மீடியம்ல தான் படிக்க வச்சேன். அது வந்து நான் கேட்டிருந்தா எங்க அப்பா அம்மா எல்லாமே கொடுப்பாங்க. காசு
0: அருமையான பாடல் வர இருக்கு, கேட்டிருந்தீர்கள். அதற்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: Every great journey begins with people coming together to listen.

வெல்கம் பேக் நேர்களே. நேரம் 12:37 ஆயிட்டு இருக்கு. சென்னை FM 101.4 கேட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ், ஒரு அருமையான சூப்பரான சாங் மெலோடி கேட்டு வந்தீங்க. எஸ் ஸ்நேகிதனே அப்படின்னு ஒரு அருமையான பாடல். என்னதான் அந்த பாடல் சூப்பராக இருந்தாலும் அந்த விவேக் சார் அந்த பாட மாடுலேஷனே மைண்டுக்கு வருது என்னன்னு தெரியல. ஓகே, அடுத்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து முகநூல் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எஸ் நான் முகநூல் பக்கத்தில் போஸ்ட் பண்ணிட்டேங்க, சாரி ஃபார் த டிலே. எஸ் முகநூல் பக்கத்தில் உங்களோட கமெண்ட்ஸ் ஸ்நேகிதர்களும் பகிரலாம், ஸ்நேகிதிகளும் பகிரலாம் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற முடியாதவங்க. ஸோ எஸ் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.

0: எஸ், இந்த மாதிரி சிறு வயது ஆசைகள் அப்படின்னு பேசுறப்போ வந்து எங்க அம்மாவும் நிறைய சொல்லியிருக்காங்க, நான் உனக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சின்ன வயசுல வந்து எங்க அப்பாவும் சொல்ல கேட்டிருக்கேன், நான் வந்து கிரிக்கெட் விளாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், என்னால் அந்த டைம்ல வந்து விளாட முடியல, அப்போலாம் அந்த பேட்டை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசையா இருக்கும். ஸோ அதனால வந்து உனக்கு ஒரு பேட் வாங்கி தரேன் அப்படின்லாம் சொல்லி எனக்காக வாங்கி தந்திருக்காங்க. ஸோ அவரோட அந்த கிரிக்கெட் கனவு வந்து ஏ மூலமா நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல தந்தைமார்களுக்கும் ஒரு வந்து ஒரு விஷயங்கள் இருக்கும், அதாவது தனக்கு வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார், அதாவது இந்த ஆண்களுக்கு பொதுவாக ரிமோட் கண்ட்ரோல் காருக்கு மேலே வந்து ஒரு பெரிய மையல் இருக்கும். எஸ், ரிமோட் கண்ட்ரோல் கார் எப்படியாவது நம்ம வாங்கிடணும் சின்ன வயசில், அந்த ஹெலிகாப்டர் ரிமோட் கண்ட்ரோல் கார் இதெல்லாம் பார்த்தாலே பசங்க ரொம்ப குஷியாயிருவாங்க. எஸ் அது மட்டுமா, அந்த ஜேசிபி ஆகட்டும் இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க பசங்களோட வந்து அந்த சின்ன வயசை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு. எஸ் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அப்போ அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தைன்னு பிறந்தக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் வேலையாக அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார், அந்த ஜேசிபி ஆகட்டும், அந்த மாதிரி சில விஷயங்களை தன் குழந்தைக்கு வாங்கி தருவாங்க. பார்க்கறதுக்கு சே பாரு பொறுப்புள்ள தந்தையாக இருக்கார், தன் குழந்தைக்கு என்னென்னலாம் வாங்கி தராரு அப்படின்னு தோணும். ஆனால் அந்த தந்தைக்கு மட்டும் தான் தெரியும், எப்போ இதெல்லாம் சின்ன வயசில் ஆசைப்பட்டது எனக்கு அப்போ கிடைக்கல, இப்போ என் குழந்தைக்கு வாங்கி தந்து நான் அது மூலமாக விளாண்டுக்கிறேன் அப்படின்றத அதில் ஒரு உள் இதுவும் இருக்குது அப்படின்றத நான் அது மூலமாக சொல்லிடுறேன். ஏன் சொல்லுன்னா, இந்த மாதிரி பல தந்தைமார்களை பார்த்துருக்கேன், அதாவது இந்த குழந்தைய விளாட விடுவாங்கன்னு பார்த்தா அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் அந்த குழந்தைகிட்ட இருந்து பிடிங்க இவங்களை விளாண்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் தான் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டிருந்தேன். சின்ன வயசுல எனக்கு இருந்த ஒரு ஏக்கம், எனக்கு இருந்த ஒரு கனவு, அதை வந்து என் குழந்தைகள் மூலமா நான் நிறைவேற்றி சந்தோஷப்பட்டுக்கினேன் அப்படின்ற மாதிரி இருந்த சிநேகிதிகள் உங்களோட அனுபவங்களை என் கூட பகிரலாம். எஸ், அனுபவங்களை பகிரலாம். அதற்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசும்பன் திரைப்படத்துல இருந்து வித்யாசாகர் ரீசில் ஒரு சூப்பரான பாடல் வர இருக்கு, தமர பூவுக்கும் தண்ணிக்கும் அப்படின்னு அந்த பாடல் நான் பாடுறதோட நீங்களே கேட்டு வந்துருங்க, சூப்பரான பாட்டு. ஸோ அதற்கு முன்னாடி ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi, from 12th to 13th September 2026, under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

வெல்கம் பேக் டு தி ஷோ நேர்களே. நேரம் 12:48 ஆயிட்டு இருக்கு. சென்னை FM 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதிய வித் ஆர் ஜே அர்ஜுன். என் பெற்றோர் நான் சிறுவயதாக இருக்கும் போது பெண் குழந்தை என்று என்னை எந்த ஒரு இடத்திற்கும் தனியாக அனுப்ப பயப்படுவார்கள், கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்க வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் என்னோட பொண்ணு படித்து முடித்தவுடன் ஹைதராபாத்தில் வேலை பார்க்குறா. அந்த ஹைதராபாத்துக்கு நான் அனுப்பியிருக்கேன், அதாவது நான் தனியாக போகிற பயப்பட்டாங்க என்னோட பெற்றோர்கள். ஆனால் நான் என் பொண்ணு வந்து ஹைதராபாத்தில் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, ஸோ நான் வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் நீ படிமா கண்டிப்பாக நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லி நான் ஹைதராபாத்தில் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க.

எஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, சிநேகிதர்களும் வந்து பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சிநேகிதர் பதில் சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரி கலில் அகமது வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆசை இருந்ததுங்க சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைக்கிள் ஓட்டும்போது நண்பர்கள் ஓட்டும்போது அதை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்க ஒரு சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ குடும்ப சூழ்நிலை காரணமாக வாங்க முடியாத ஒரு சூழல் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்னோட பையனுக்கு நான் 5 சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காரு.

0: இந்த மாதிரி தான் கேட்டிருந்தேன். அதாவது நான் சின்ன வயசுல ஏங்கின ஒரு விஷயத்த இன்று என்னோட குழந்தைக்கு நான் வந்து நிகழ்த்தி காட்டியிருக்கேன். அதாவது நான் என்ன பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரீடமா இருக்க உடல ஐ மீன் உடலன்றதை ஒரு பயம் தாங்க. ஆனா நான் என் பொண்ணு வந்து எந்த பயம் இல்லாம எந்த தயக்கம் இல்லாம நீ நல்லா படிமா அப்படின்னு சொன்ன அந்த அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க. ரெண்டாவது எனக்கு அந்த சைக்கிள் ஒரு பொருள் அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டு இப்ப என்னோட பையனுக்கு அதை வாங்கி தந்திருக்கேன்னு ரொம்ப நிகழ்ச்சியோட பதிவு பண்ணிருக்காங்க. எஸ், இந்த மாதிரி ஆசை ஆசை அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஆசை படத்துல இருந்தே ஒரு பாடல் போடலாம் அப்படின்னு பாத்திருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனம்மா அப்படின்னு சூப்பரான ஒரு பாடல் தான் வர இருக்கு. எஸ், அந்த பாடலை கேட்டுட்டு இருந்துருங்க. அதற்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கும் வர இருக்கு. பாடல் அந்த பிரேக்குக்கு அப்புறம் பாடல் கேட்டு மனிதர்கள். இது சென்னை எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதூளு.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. With a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட

நேரம் 12:55 ஆயிச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இதுவரை இணைந்திருந்த நிகழ்ச்சி எஸ் ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா முகநூல் பக்கத்தில் சில நேர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீதா ராஜகோபாலன் அப்படின்றவங்க ஒரு நிகழ்வான பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அதான் என்னன்னா, வடபழனிலிருந்து தாம்பரம் பஸ்ஸில் செல்லும்போது மீனம்பாக்கம் வரும்போது வானூர்தி கீழே இறங்குறத நான் பார்த்து பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து வானூர்தியில் பறக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை என் மகள்கள் இருவரும் நிறைவேற்றி வைத்தார்கள் அப்படின்னு முதல் பயணமே அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததாகவும் சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆனந்த முருகன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருந்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், என்னால படிக்க முடியல, எனக்கு படிக்க புரியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. என் அக்காவின் மகனை மருத்துவ 6ஆம் ஆண்டு படித்து வருகிறார், அதாவது மருத்துவத்தில் 6ஆம் ஆண்டு படித்து வருகிறார் என் அக்கா மகன். அதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்ற மாதிரி சூப்பரா சொல்லியிருக்காரு.

நான் இதை தாங்க எதிர்பார்த்தேன். அதாவது இந்த மாதிரி நம்மளுக்கு ஏகப்பட்ட ஆசைகள் இருந்திருக்கும், ஒரு சில ஆசைகள் வந்து நிறைவேறாமையே போயிருக்கும். நம்ம என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா வந்து அது காத்தோட கரைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம். அப்படிலாம் கிடையாதுங்க, காலத்துக்கு தெரியாது எப்ப எப்படி திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதாவது சில நேரத்தில் நமக்கு கிடைக்காத சந்தோஷத்தை நம்ம குழந்தையின் முகத்தில் பார்க்கும்போது வாழ்க்கையை அது ஒரு வேற ஒரு வழியில் நமக்கு திருப்பி கொடுத்து விடுகிறது அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் எப்பயுமே விட்டுறாதீங்க. சுசூபா நிகழ்ச்சியில் இணைந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது சூப்பராக முகநூல் பக்கத்துலையும் போட்டிருக்கீங்க. அதாவது ஒரு நாள் ஒரு நேர் வந்து ஒரு ஷோவில் தான் பங்கு பெறணும்னு சொன்னோம். ஸோ முகநூல் பக்கத்தில் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ சூப்பராக முகநூல் பக்கத்துலையும் உங்களோட அனுபவங்களை சொல்லியிருந்தீங்க. ஸோ இதே மாதிரி தான் வரும் ஷோஸில் வந்து முகநூல் பக்கத்துக்கான கமெண்ட்ஸும் இருக்க போகுது. ஸோ அதுலேயும் நீங்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோலேருந்து விடைபெறது நான் அர்ஜுன். மீண்டும் 2 மணிக்கு கரெக்டாக வந்துடுறேன் வந்து ஒரு மெலோடி சாங்கோடு உங்களை அப்படியே தாளாட்டி தூங்க வைக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவுப்படலாம் நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வ திருமகள் படத்துல இருந்து ஆரிரோ என்னப்பா 2 மணிக்கு தான் தாளாட்டி தூங்க வைக்கிறேன் இப்பயே வந்து ஆரிரோ சொல்ற அப்படின்னு இந்த பாடல் ஒரு அழகான பாடல். அதாவது ஒரு மகளுக்கும் தந்தைக்கும் உண்டான பந்தத்தை வந்து சூப்பரா சொல்ற ஒரு பாடல். சோ கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்க எல்லாமே சமதுளு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01 ஆயிற்றுக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரை கானம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், திரை கானம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன அப்படின்னா, ஆலயமணி திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையில, கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வர் இணைந்து பாடிய பாடல். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் கூட்டமே இணைந்து இந்த பாடலை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன பாடல்?

அதாவது ஒவ்வொரு பாடல் கேட்கும் பொழுதும் அட அட அட இந்த மாதிரியான இசைகள்லாம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு துள்ளல் இருக்கும் இல்லைங்க. அப்படிப்பட்ட பாடல்களை தான் இன்னைக்கு நம்ம திரைகானம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 1:07 ஆயிட்டு இருக்கு. அடுத்து நம்மளுடைய திரைகானம் நிகழ்ச்சியில புதிய பறவை திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில கண்ணதாசன் வரிகள்ல பி சுஷிலா பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் பெயர் சொல்லும் பொழுது என்ன பாடல் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பார்த்த ஞாபகம் இல்லையோ அட கேட்ட ஞாபகம் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல. கேட்டு இணைந்திருங்கள்.

பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படின்னு அந்த ஞாபகத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போயிட்டேன்ல. அடுத்து உங்களுக்காக ஆசை முகம் திரைப்படத்துல இருந்தான் பாடல் காத்துட்டு இருக்கு. எஸ் எம் சுப்பையா நாயுடு.

அவர்களுடைய இசையில வாலியுடைய வரிகள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி திரைகானம்.

நேரம் 1:15 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம்ல திரைகானம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிட்ருக்கிட்டுருக்குங்க. அப்போல்லாம் நிறைய பழைய பாடல்களை நம்மளால் டிவியில் பார்க்க முடியும், ரேடியோவில் பெரும்பாலான பழைய பாடல்களை கேட்க முடியும். அப்புறம் சில பழைய பாடல்கள் பல புதிய பாடல்கள் அப்படின்னு மாற ஆரம்பிச்சுது. காலம் மாறிக்கிட்டே இருக்கணும்ல. இப்போது பழைய பாடல்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்தாச்சு. இந்த 1 மணி நேரம் எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே காத்திருப்போம்ல. திரைகானம்ல அப்படிதான் உங்களுக்கு பிடித்தமான பழைய பாடல்கள் ஒலிச்சிட்டு இருக்கு. அந்த வரிசையில் அடுத்ததா காதலிக்க நேரமில்ல இத்திரைப்படத்துல இருந்தான் பாடல் கேட்க போறோம். விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில கண்ணதாசன் வரிகள்ல பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி. சுஷிலா இணைந்து பாடிய பாடல். இந்த பாட்டை கேட்கும் பொழுது நான் மெய் மறந்து போயிடுவேங்க. எனக்கு உண்மையாவே இந்த பாட்டு கேட்கும் பொழுது அவ்வளவு துள்ளலா இருக்கும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான். எல்லாரும் இளமை பருவத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான பாடல் இதோ.

நேரம் 1:19 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காணம் கேட்டுட்டு இருக்கீங்க. திரைக்காணத்தில் அடுத்த பாடல் உங்களுக்காக இரவும் பகலும் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ அசோகன் அவர்கள் பாடிய பாடல் தான் கேட்க போறோம். மிகச்சிறந்த நடிகர்கள்ல ஒருவர் இவர். நிச்சயமா இவருடைய நடிப்பு திறமை நம்ம அவ்வளோ அசர வச்சிருக்க அப்படின்னு சொல்லலாம். ஆண்டனி அப்படின்ற தன்னுடைய பெயரை அசோகன் அப்படின்னு திரையுலகத்துக்காக மாற்றிக்கிட்டாங்க. இப்போ நிறைய பேர் பேர்லாம் மாற்றிக்கும் பொழுது இவர் அந்த காலத்திலே அவருடைய பெயரை மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து நிறைய படங்கள்ல இவருடைய வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நம்மளை மெய்சிலிருக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் அவர் ஒரு பாடகராகவும் நம்ம பார்த்து வியக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இது. இரவும் பகலும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போமா? டி ஆர் பாபா அவர்களுடைய இசையில் ஆலங்குடி சோமு அவர்களின் வரிகளில் எஸ் ஏ அசோகன் பாடிய பாடல்.

திரை காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக கண்ணன் திரைப்படத்திலிருந்து நம்ம எல்லாரையும் உருக வைக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக பி ஆர் வனந்துலு அவர்கள் இயக்கிய படம் இது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் வரிகள், சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரலில் இந்த பாடல் கேட்க போகிறோம். சிவாஜி அவர்கள் உண்மையாகவே வாழ்ந்திருப்பார் இந்த கதாபாத்திரத்தில். அப்படிப்பட்ட ஒரு பாடலை தான் இப்போ நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம்.

ஆர் திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டு முடிச்சோம். ஆர் சுதர்சனம் அவர்களுடைய இசையில கே வி சுந்தராமல் பாடிய பாடல். அடுத்து உங்களுக்காக நம்முடைய திரை கானத்துல என்ன பாடல் காத்துட்டு இருக்கு அப்படின்னா, தொழிலாளி திரைப்படத்துல இருந்து வி மகாதேவன் அவர்களின் இசையில மாயவாதன்.

0: அவங்களுடைய வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் கேட்டிணைந்திருங்கள். எதிரேன்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.
1: வருக வருக திருமகளின் முதல் மகளே,
2: நீ வாழ்க வாழ்க கலைமகளின் தலைமகனே.
1: வரு

0: ஹாரன் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 108 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம் டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம். ரைட்,
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேரம் 1:36 ஆயிற்றுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் கேட்டுட்ருக்கீங்க. திரைகானத்தின் அடுத்த பாடல் நீ திரைப்படத்திலிருந்து. MS விஸ்வநாதன் இசையில வாலியுடைய வரிகளில் பி சுஷிலா அவர்கள் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூல்.

படகு ஓட்டி திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டு முடிச்சோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையெல்லாம் பாலிவுட் வரிகள்ல பி சுஷில் அவர்கள் பாடிய பாடல். நேரம் ஒரு மணி 44 நிமிடம் ஆயிட்டிருக்கு. திரைகானம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. திரைகானத்தில் அடுத்த பாடல் உங்களுக்காக மாயாமணி திரைப்படத்திலிருந்து ரொம்ப அழகான ஒரு பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியது, கேட்டு இணைந்திருங்கள்.

தெய்வத்தின் தெய்வம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு முடிக்கும் பொழுது நேரம் 1:51 ஆயிட்டு இருக்கு. பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் தான் கேட்டு முடிச்சோம். கண்ணதாசனுடைய வரிகள்ல ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையில. அடுத்து நம்மளுடைய திரைக்காலத்துல உங்களுக்காக என்ன பாடல்? சாந்தி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி வி ஸ்ரீனிவாஸ் பாடியது, கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

0: போடு
1: அப்பவே துப்பட்டாவ கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh, oh.
0: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 1:56 ஆயிற்றுக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கானம் தான் கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ், திரைக்கானத்தின் கடைசி பாடலுக்கு வந்துட்டோம். வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க. அதோட திவ்யாவும் இப்ப கலவ வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்க அன்பான தோழர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன அப்படின்னா, சாலையில போகும்பொழுது பாதுகாப்பா ஓட்டிட்டு போங்க, சந்தோஷமா இருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. முக்கியமா நிறைய தாய்மார்கள் வந்து தன்னுடைய குழந்தைங்களை கூட்டிட்டு போறதை நம்ம பாக்குறோம். பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறீங்க, ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஷால் ஏதாவது இருந்தால் கட்டிக்கோங்க. அவங்களுக்கு சேஃப்டி எக்யூப்மெண்ட் ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படியே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறீங்க, அது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. அதனால் ஒரு சின்ன வேண்டுகோளாக இதை வைக்கிறேன். யார் குழந்தைங்களை வண்டியில் கூட்டிகிட்டு போனாலும் சரி, அது அப்பாவாக இருந்தாலும் சரி,

அம்மாவாக இருந்தாலும் சரி, பாட்டி தாத்தாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பத்திரமா ஏதாவது சேஃப்டி எக்யூப்மெண்ட்டோடு அது குழந்தைய பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போனீங்கன்னா சந்தோஷம். ஓகே, இதோட திவ்யா கிளம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சே இருங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

மதிய வணக்கம் அன்புணியர்களே, நேரம் 2:01 ஆயிட்டிருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ் இதமாய் இசையாய். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜே அர்ஜுன். எஸ், இன்னைக்கு ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இதமான இசையான பாடல்கள் தான் கேட்க போறீங்க. மெலோடிஸான பாடல்கள் உங்கள் மனதை வருட காத்திருக்கு. ஸோ அந்த வரிசையில் முதலாக பிளே ஆகிற பாடல் என்ன பார்த்தீங்கன்னா, செந்தூரபாண்டி திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் பிளேயாக இருக்கு. எஸ், சுரேன் மற்றும் சுவர்ணலதா அவங்களோட குரலில் வாலி வரிகளில் தேவா இசையில் பாடல் கேட்டு வந்துடலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செம்ம துளு.

0: வெல்கம் பேக் நேர்களை. நேரம் 2:12 ஆயிற்றுக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ் இதமாய் இசையாய் வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ் ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் மெலோடியான பாடல்கள்லாம் கேட்டு வரும். அந்த வரிசையில் அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் உழைப்பாளி திரைப்படத்தில் இருந்து எஸ்பிபி மற்றும் சித்ரா அவர்களின் குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் உழைப்பாளியும் நானே அப்படின்ற பாடல் கேட்டு வந்துடலாம். ஸ்டேடியன் மக்களை ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதுளு.
1: உழைப்பு

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 2:21, சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலோடிஸ் இதமாய் இசையாய். எஸ் நிகழ்ச்சியில் உங்க கூட நினைஞ்சிருக்கிறது நான் ஆர்ஜே அர்ஜுன். ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்து என்ன மெலோடி கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய முகம் திரைப்படத்திற்கு ஜூலை மாதம் அப்படின்ற ஒரு அழகான பாடல் பிளேயாக இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்க எல்லாமே தூளு.

0: 6 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 2:27 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. எஸ் நிகழ்ச்சி நிறைவு படலாம். நீங்கள் கேட்க இருப்பது உடன்பிறப்பு திரைப்படத்திற்காக எஸ்பிபி மற்றும் இளையராஜா அவர்களின் வாய்ஸில் வாலியோட வரிகளில் இளையராஜாவோட மியூசிக்கில் பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ் மீண்டும் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அர்ஜுன். கேட்டு நேர்ந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. போதைப்பொருள் ஒழிப்பிற்கு இளையோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதிஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தற்போதைய சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறை சிறந்த தீர்வாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் இன்று வெளிநடப்பில் ஈடுபட்டனர். திமுகவுக்கு எதிராக முதலமைச்சர் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு நிதியை செலவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஒரு கனவு,
1: ஓர் இலக்கு,
0: ஒரு பயணம்,
1: ஒரு வெற்றி. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த வழியில பயணிக்கணும்,
0: இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறவங்களுக்கு இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பயணம், ஒரு புதிய வழிகாட்டுதல், ஒரு புதிய நம்பிக்கை.
1: ஜெய்கலாம் வாங்க. போட்டி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு பிரத்யேக வாராந்திர நிகழ்ச்சி.
0: தேர்வுக்கு தேவையான முக்கிய தகவல்கள்,
1: தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள்,
0: அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் ஆலோசனைகள்,
1: பயனுள்ள குறிப்புகள் மற்றும் முக்கிய தகவல்கள்,
0: வெற்றி பெற்றவர்களின் வெற்றி பயணம்,
1: இன்னும் பல ஊக்கமளிக்கும் தகவல்கள் மற்றும் வெற்றி கதைகள்.
0: உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு ஒரு புதிய பாதை,
1: உங்கள் கனவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை.
0: ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை
1: 5-2 மணிக்கு ரெயின்போ மேடையில் ஜெய்கலாம் வாங்க.
0: கேளுங்க, கத்துக்கோங்க, தயாராகுங்க.
1: உங்க வெற்றிக்காக பயணிப்போம்.

0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ டாக்டர்
1: ஹலோ டாக்டர்

0: மதிய வணக்கம் நேர்களே. நேரம் 3:21 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் அர்ஜுன். எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஸ்ரீவர்தன் தான் நிலையத்தில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர்.
1: வணக்கம் சார்.
0: எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன்.
0: ஓகே டாக்டர்,

எஸ், இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுஷேன் அவேர்னஸ் டே. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 7ஆம் தேதியை டுஷேன் அவேர்னஸ் டே அப்படின்னு கடைபிடித்து வந்துட்டு இருக்காங்க. டுஷேன் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த நாளை வந்து அனுசரிச்சுட்டு இருக்காங்க. டுஷேன் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி, அதாவது டிஎம்டின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ சரியான மருத்துவ உதவியை பெறுவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதன் விதமாக தான் இந்த நாளை வந்து கொண்டாடிட்டு வராங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி. ஸோ எஸ், அப்படி இந்த உலக டுஷேன் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு தான் டிஎம்டி அப்படின்றது குறித்து நம்ம விரிவா டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பல தகவல்கள் டாக்டர் நம்மளோட ஷேர் பண்ண போறாங்க. ஸோ நேர்களாகி நீங்களும் டாக்டர்கிட்ட இணைஞ்சு இன்னைக்கு ஷோல இணைஞ்சு உங்களோட சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 298-6-00-38 மற்றொரு எண் 298-5-0-55-4 முன் இணைப்பிற்கு 044 அப்படின்ற நம்பரையும் சேர்த்துக்கங்க.

0: ஸோ எஸ் டாக்டர், நான் ஒரு ப்ரீஃபான இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நேர்களுக்கு சொல்லுங்கள், இந்த டியூஷேன் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி, அதாவது பேரே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த டிஎம்டி அப்படின்னா என்ன, இந்த டியூஷேன் சொல்கிறாங்களா அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம நேர்களுக்கு எளிமையாக நீங்கள் விளக்கலாம் டாக்டர்.
1: ஓகே, நம்ம இந்த டியூஷேன் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபினா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்புறம் ஏன் இந்த விழிப்புணர்வு நமக்கு ரொம்ப முக்கியன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த டியூஷேன் மஸ்குலர் டிஸ்ட்ராஃபின்றது ஒரு விதமான மரபணு சம்மந்தப்பட்ட நோய், அதாவது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ். நம்மளுக்கு மசில்ஸ்ன்னு சொல்லுவோம், தசைகள்னு சொல்கிறோம். ஸோ இந்த தசைகளில் ஒரு மரபணு பிரச்சனையால் அந்த தசைகள் ஒழுங்காக வேலை செய்யாமல் போகும். இந்த குழந்தைங்க பிறக்கும் போதும் மொரலஸ் நார்மலாக இருப்பாங்க, பட் ஒரு ரெண்டாவது வயசு மூணாவது வயசுலேருந்து அவங்க நிற்க ஆரம்பிக்கிறது, நடக்க ஆரம்பிக்கிறது, தரையில் உட்காந்து எந்திரிக்க சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுறது, இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஒரு 10 வயசுக்கு மேலே அவங்களோட நடக்கிற திறனே போயிட்டு 12-15 வயசுக்குள்ளே தே பிகம் பெட்ரிடன், பெட் பவுண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு மேலே 20 வயசுக்கு மேலே பொதுவாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் அந்த டிப்பிக்கல் டியூஷேன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. இதை கண்டுபிடிச்சவர் பேர் டியூஷேன், ஸோ அதனால தான் அந்த பேர் அப்படி வச்சுருக்கோம். பட் இது ஒரு நோய் கிடையாது, இது ஒரு ஸ்பெக்ட்ரம்னு சொல்லலாம். ரொம்ப சிவியர் ஃபார்மில் 10 இல்லை 12 வயசுக்கு மேலே உயிரோடு இருக்காமல் அந்தளவுக்கு சிவியாரிட்டியாகவும் இருக்கலாம். இதில் ஒரு மைல்டர் வெர்ஷனும் இருக்குது, பிகாஸ் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னு சொல்லுவோம், அதே மரபணு பிரச்சனை தான், ஆனால் நோயோட தன்மை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க ஒரு 50-60 வயசு வரைக்கும் கூட இருப்பாங்க, கொஞ்சம் மட்டும் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இந்த என்டையர் திங் ஏன் வருதுன்னா, இந்த மரபணு பிரச்சனைகள்ன்றது மூளையை மட்டும் இல்லாமல் நரம்பை மட்டும் இல்லாமல் தசைகளையுமே பாதிக்கலாம். இந்த தசையை பாதிக்கிற நரம்பணு பிரச்சனைகளை தான் நம்ம மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்ற ஒரு அம்பர்லா டேர்மில் யூஸ் பண்ணுறோம். ஆஃப் விச் இந்த டியூஷேன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி தான் அதிகமாக நம்ம பார்க்கப்படுறது. பட் இந்தியாவில் நம்ம பார்த்தா டியூஷேன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி மட்டும் இல்லாமல் லிம் கேர்டில் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னு ஒரு செப்பரேட் குரூப் ஆஃப் டிஸார்டர்ஸ்லாம் இருக்குது. இன்னொரு பெக்யூலர் விஷயம் இந்த டியூஷேன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியில் என்னென்னா, அது எக்ஸ் குரோமோசோம் மூலமா பரவும். ஸோ பொதுவாக ஆண்களுக்கு தான் இது அதிகமாக பாதிப்பு வரும், பெண்களுக்கு வர பாதிப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி இல்லை ரொம்ப ரேராக தான் கேர்ள்ஸ் ஆர் பெண்கள் இதில் அஃபெக்ட் ஆகப்படுவாங்க. மெஜாரிட்டி ஆண்களுக்கு மட்டும்தான் அது வரும். இது நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சோன்னா, டிசீஸ் மாடிஃபைங் தெரப்பீஸ்ன்றது சில விஷயங்கள் இருக்குது, இந்த நோயோட மோசமாகும் திறன் இல்லை மோசமாகும் தன்மையை நம்ம அதிகரித்து இன்னும் கொஞ்சம் அவங்கள ஒரு 30 இல்லை 35 வயசு வரைக்கும் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, இதில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னா, பெட்ரிடன் ஆயிடுவாங்க, மூச்சுட கஷ்டப்படுவாங்க, இல்லைனா முழுங்குறத கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை முன்கூட்டியே நம்ம எப்படி அவாய்ட் பண்ண முடியுதுன்றதையும் பார்க்கலாம். மூணாவது, நிறைய பேர் மறந்துடுவாங்க, தசைனா நம்ம மசில்ஸை மட்டும்தான் நினைக்கிறோம், பட் இன்னொரு முக்கியமான தசை தான் ஹார்ட், ஹார்ட்டும் ஒரு தசை. ஸோ இந்த குழந்தைங்களுக்கோ இல்லை இந்த மரபணு நோய் இருக்கிறவங்களுக்கோ ஹார்ட்லேயும் பிரச்சனை வரும், கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். பொதுவாக ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வந்து ஒரு வயசான காலத்தில் வரும், பட் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் 10-12 வயசுலேயே ஹார்ட் ஃபெயிலியர்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சோம்னா, அதோட என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வர முடியுன்றதை முன்கூட்டியே நம்ம ப்ரிப்பேர்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுதான் இது முக்கியமான விஷயம்.
0: ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, இது வந்து ஒரு தசை சிதைவு நோய், அதாவது குழந்தைகளை தாக்கக்கூடிய ஒரு தசை சிதைவு நோய் அப்படின்னு சொல்கிறீங்க.
1: எக்ஸாக்ட்லி.
0: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் நேர்கள் இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார் நான் பார்த்துடலாம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க.
2: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடிலிருந்து பேசுகிறேன்.
0: வணக்கம் சார், உங்கள் சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம் சார்.
2: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. இப்போ இந்த கண்டிஷன் பற்றி சொன்னீங்க, ஆண்களுக்கு அதிகமாக ஏற்படுதுன்னு. ஸோ இது எதனால ஆண்களுக்கு பொதுவாக அதிகமாக ஏற்படுது, அதை பற்றியும். ரெண்டாவது, இந்த கண்டிஷன் வந்து கம்ப்ளீட்லி கியூரபிளாக இருக்குமா, இதில் ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு, அப்படி இருந்ததுன்னா எந்த ஸ்டேஜுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரியும், இதற்கு லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தேவையா, மெடிக்கேஷன்ஸ் இருக்குமா, இதை பற்றியும் சொல்லுங்க டாக்டர்.
1: ஓகே, வணக்கம் சார். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரெண்டு கேட்டிருக்கீங்க. ஸோ மொதல் கேள்வி, ஏன் இது ஆண்களுக்கு மட்டும்தான் வருதுன்ட்டு, ஏன்னா இந்த அந்த தசையோட உற்பத்திக்கு தேவையான சில கெமிக்கல்ஸும் சில ப்ரோட்டீனும் உடம்புல இருக்கிற எக்ஸ் குரோமோசோம் மூலியமாக தான் அது வரும். ஸோ நம்ம பார்த்தோன்னா, ஆண்களுக்கு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும், இன்னொன்று ஒய் குரோமோசோம், பெண்களுக்கு ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதால ஒன்று ஒழுங்காக வேலை செய்யலைனாலும் இன்னொன்று ஒழுங்காக வேலை செய்யும். லேடிஸுக்கோ இல்லை பெண்களுக்கோ இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி. ஆனால் அந்த பெண்கள் அவங்களோட பசங்களாக வந்தால் அவங்களுக்கு அந்த மரபணுவை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே விமன் வந்து ஜென்ரலாக கேரியர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு டிசீஸ் இருக்காது பட் கேரியர்ஸாக இருப்பாங்க. ஆண்களுக்கு தான் ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல இந்த அப்நார்மல் ப்ரோட்டீன் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நோய் வந்துடும்.

0: ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேட்டது ட்ரீட்மெண்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டுஷீன் மஸ்குலர் டிஸ்டோஃபின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நரம்பியல் பாதிக்கப்படுற ஒரு மரபணு பிரச்சனைக்கு இப்போ வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது ஸ்டேஜஸாக போகும். ஃபஸ்ட்டு டிகேட்டில் ஓரளவு மேனேஜ் பண்ணிப்பாங்க. பை த டைம் செகண்ட் டி 10, 12, 13 வயசு ஆகுறதுலேருந்து அவங்களோட நடக்கிற தன்மை இழந்துட்டு கைண்ட் ஆஃப் பெட்டுடன் இருவாங்க. ஸோ இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன சொன்னோன்னா, சப்போர்ட்டிவ் கேர் எடுத்து சில மருந்துகள் கொடுத்து இந்த நோயோட வீரியம் மோசமாகறத டிலே பண்ண முடியும். காம்ப்ளிகேஷன்ஸ், ப்ரீத்திங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது, மூச்சு விட கஷ்டமாக இருந்தால் அந்த வென்டிலேட்டர் செயற்கை மூச்சு விட தன்மை அது நம்ம பார்க்க முடியும். முழுங்குறது கஷ்டமாக இருந்தால் நேராக வயிற்றில் ஒரு சின்ன டியூப் போடுவோம், பெக்குன்னு சொல்லுவோம், பெர்குட்டினியஸ் இண்டோஸ்கோபிக் கேஸ்ட்ரோஸ்டமி, இது வழியாக ஆகாரம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள். அண்ட் அவங்க ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான வைத்தியம். ஸோ இது எல்லாமே சப்போர்ட்டிவ் கேர் ஆர் சிம்டமேட்டிக் கேர் தான் இருக்கே தவிர குணப்படுத்தக்கூடிய மருந்துகள்னு சொல்கிற மாதிரி இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை.
1: டாக்டர், இந்த தலைப்பை பார்த்தோன்னா இந்த டுஷீன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ இதை நான் முன்னப்பின கேள்விப்பட்டதில்ல, இது ஒரு கைண்ட் ஆஃப் ரேர் டிசீஸ் தானா டாக்டர்?
0: இந்த டுஷீன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்றது ஒரு ரேர் டிசீஸ், ஆனால் இந்த டுஷீன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி மாதிரி நிறைய டிசீசஸ் வரலாம். ஸோ அதனால தான் இந்த அவேர்னஸே நம்ம முதல் சொன்ன மாதிரி, இது ஏன் இந்த அவேர்னஸ் நம்ம பேசுகிறோன்னா, சில சிம்பிள் டிசீசஸ், தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை கால்சியம் சத்து குறைபாடு, வைட்டமின் டி குறைபாடு, ஃபாஸ்பரஸ் குறைபாடு இருந்தால் கூட அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீக்னஸும் நடக்க கஷ்டப்படுறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் வரும். நிறைய தடவை நம்ம அதை மரபணு பிரச்சனைன்னு ட்ரீட் பண்ணாமலுமே விட்டுருவோம். ஸோ இந்த அவேர்னஸ் ஏன் வரும்னா, இந்த மாதிரி சிம்டம்ஸாக இருந்தால் அது ஒரு தசையை பாதிக்கக்கூடிய நோயாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் இந்த சிம்டம் இல்லை ஒரு சந்தேகம் இருந்துச்சு, நீங்கள் ஒரு டாக்டரை போய் நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி தவழ்கிறாங்களா, நிற்கிறாங்களா, நடக்க முடியுதா, கீழே உட்காந்து எந்திரிக்க சொல்லும் போது பொதுவாக ஒரு குழந்தைய கீழே உட்காந்து எந்திரிக்க சொன்னால் ஜம்ப் பண்ணுற மாதிரி எந்திரிக்கும். ஆனால் இந்த மசில் வீக்னஸ் இருக்கிறவங்க கோவர் சைன்னு சொல்லுவாங்க, அவங்களை எந்திரிக்க போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு கணுக்கால் ஆங்கிளை பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் எந்திரிக்க போது அவங்க முட்டியை பிடிப்பாங்க, அவங்க உடம்பையே அவங்க பிடிச்சி ஏதோ ஒரு படிக்கட்டை ஏற மாதிரியோ இல்லை ஒரு ஏணி மேலே ஏறுற மாதிரியோ ஏறுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும். அப்புறம் ரிஃப்ளெக்ஸஸ்ன்ட்டு அந்த கை காலை தட்டி பார்ப்போம், மசில் எவ்வளோ தூரம் நவுறுதுன்ட்டு. இதெல்லாம் பண்ணி மசில் வீக்காக இருக்கா வீக்காக இல்லையா ஃபஸ்ட் லெவல் டெஸ்ட். ஃபஸ்ட் லெவல் டெஸ்ட்டில் தைராய்டு, கால்சியம், ஃபாஸ்பரஸ், வைட்டமின் டி இந்த மாதிரி சத்து குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இது சத்து குறைபாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான வைத்தியம் நம்ம கொடுத்தா 100% குழந்தைங்க சரியிடுவாங்க. இதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும் போது தான் நம்ம அடுத்த லெவல் இந்த மரபணு ஜெனடிக் அனாலிசிஸ்க்கு போவோம்.
1: டாக்டர், நீங்கள் இதுக்குரிய சிம்டம்ஸ் வந்து அந்த கோவர் சைன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. பட் குழந்தைங்களோட இயல்பே வந்து இந்த வயசில் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக எந்திரிப்பாங்க, அடிக்கடி விழுவாங்க. ஸோ அந்த மற்ற குழந்தைங்களையும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்க குழந்தையும் எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது? அதாவது ஒரு குழந்தை மற்ற குழந்தைகளை விட சற்று மெதுவாக நடப்பது அல்லது ஓடுவது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை டிஎம்டியோட அறிகுறின்னு நம்ம நினைக்கணுமா? ஸோ அந்த மாதிரி சந்தேகம் நம்ம படணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது டாக்டர்.
0: ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்கன்றது ரொம்ப காமனாக விளையாட்டுத்தனமாக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் அந்த பேட்டர்ன் ரொம்ப பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கான்றதை நம்ம யோசிப்போம். நம்ம ஊரில் டிப்பிக்கலாக நாங்கள் கேட்குற கேள்விகள் என்னென்னா, எப்பயாவது ஒரு தடவை விழுறது ஓகே, அடிக்கடி விழுறது இது நீ பக்லிங்னு சொல்லுவோம், நடக்கும்போது முட்டி நிற்காமல் முட்டி மடங்கிடும் அதனால் கீழே விழுறது. ரெண்டாவது படிக்கட்டு ஏறும்போது குழந்தை ஃபஸ்ட்டு படிக்கட்டு ஏற கற்றுக்கும் போது ஒரு ஒரு படியிலையும் ரெண்டு ரெண்டு கால் வச்சு ஏறுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பயிற்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஒரு படியில், அடுத்த கால் எடுத்து அடுத்த படியில் தான் அவங்க வைப்பாங்க. பட் இந்த பெக்கர்ஸோ இல்லை டுஷின் நோய் இருக்கிறவங்களோ ஒரு சப்போர்ட் பிடிச்சி ஒரு ஒரு படிலையும் முள்ளமாக தான் அவங்க நடந்துகிட்ருப்பாங்க. மூணாவது, ஒரு 5-6 குழந்தைங்க ஒரே வயசில் இருக்கிற குழந்தைங்க நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவங்க நடந்தாலோ இல்லை ஓடினாலோ மோரால்லஸ் அது ஒரே ஸ்பீடில் தான் இருக்கும். பட் இந்த மரபணு நோய் இல்லை டுஷின் இல்லை பெக்கர் மாதிரியான நோய் இருக்கிறவங்க அவங்க பியர், அதாவது அவங்க வயசுக்குடைய சம வயசில் இருக்கிற மற்ற குழந்தைங்கள் மாதிரி அவங்களால ஈக்குவலாக பண்ண முடியாது. ஸோ இதை தான் நமக்கு பண்ணுறோம். ஸோ ஒரு எபிசோடு நமக்கு பிரச்சனை இல்லை, பட் ஒரு ட்ரெண்டாக ஒரு மாதமாக பார்க்குறோம் இல்லை ஒரு வருஷமாக பார்க்குறோம், பஸ்ஸு ஏறுறதுக்கு அந்த ஹைட்டு ஏறுறது கஷ்டப்படுறது இது மாதிரி இருந்தால் இந்த நோய் இருக்குமான்றதை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணும்.
1: இதற்கான இந்த சிம்டம்ஸ் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, இதாவது இந்த சிம்டம்ஸ் எந்த வயசில் அதிகபட்சம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்? அதாவது நீங்கள் 5 வயதுலேருந்து இது ஆரம்பிக்குமா இல்லை பிறந்த குழந்தை ஒரு 2 வயதுலேயே அது கண்டுபிடிச்சிடலாமா? எந்த வயது வந்து கரெக்டாக தெரியும் இந்த சிம்டம் வந்திருக்கிறது, இந்த நோய் வந்திருக்கிறது அப்படின்றது?
0: சில குரூப் ஆஃப் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபீஸ்லாம்

0: வந்து பிறந்த குழந்தைக்கிலேருந்தே நம்மளுக்கு தெரியும் கை கால் நோவுத்தாமலாம் இருப்பாங்க, பட் அது எக்ஸ்ட்ரீம்லி ரேர். இந்த குரூப் ஆஃப் டிசீசஸ், இந்த மரபணு பிரச்சனை சம்மந்தப்பட்ட மஸ்குலர் டிசீசஸ் எல்லாமே வந்து குழந்தை நல்லா நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். சில சமயம் இந்த குழந்தைங்க நடக்க ஆரம்பிக்கிறதே லேட்டாக இருக்கும். நார்மலாக ஒரு குழந்தை ஒரு 1.5 வயசுலேருந்து நிற்க ஆரம்பித்து நடக்க ஆரம்பிக்குதுன்னா இவங்க ஒரு 2 வயசு 2.5 காலம் ஆகும். நம்ம அதை டிலேட் மைல்ஸ்டோனு நம்ம நினச்சிருப்போம். அதுக்கப்புறம் அவங்க நடக்க ஆரம்பிக்கும் போது கேட்சப்பே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமும் நான் சொன்ன மாதிரி நடக்க போது நீ பக்கல் ஆகுறது, அடிக்கடி கீழே விழுறது, மற்ற ஸ்பீடு கூட வராமல் இருக்கிறது, அண்ட் அந்த கோவர் செயின்ன்றது நம்ம ஒரு தடவை பார்த்தா ரொம்ப கிளியராக தெரியும். பொதுவாக குழந்தைங்க விளாட்றதுக்கு பிடிச்சி ஏறினாலும் அவங்க அந்த கீழே உட்காந்து எந்திருக்கிற அந்த ப்ராசஸ்ஸே 3 நிமிஷம் ஆகும். கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பில்டிங் மேலே நம்ம முடியாமல் ஏறினா எப்படி ஏறுவோமோ அது மாதிரி அவங்க உடம்ப பிடிச்சி பிடிச்சி தான் ஏறுவாங்க. ஸோ இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு தசை சம்மந்தப்பட்ட நோய் இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கணும்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, யார் என்னன்னு பார்த்துடலாம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
2: ஆவடியில இருந்து ராணி பேசுறேன்.
1: வணக்கம். அவங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
2: டாக்டர், அதாவது இந்த இத மாதிரி இருக்கிற பேபிஸ் வந்து பிஃபோர் பர்த்டே கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது கன்சீவ் ஆன உடனே கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர் இந்த மாதிரி டிஃபெக்ட்லாம் இருக்குது அப்படின்றத?
0: ஓகே, இதை வந்து நம்ம ப்ரீநேட்டல் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது மேடம். அதாவது பொதுவாக என்னென்னா, குடும்பத்தில் யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு மரபணு சம்மந்தப்பட்ட நோய் இருக்குன்னா அந்த என்டையர் ஃபேமிலியுமே நம்ம ஸ்க்ரீன் பண்ணுவோம். இப்போ ஒரு ஒரு பையனுக்கு இந்த மாதிரி டுஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இருக்குது, அந்த பையன் கூட பிறந்தவங்க அக்காவோ தங்கச்சி யாராவது இருந்தால் அவங்களுக்கும் நம்ம அந்த நோய்க்கெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு வேளை பாசிட்டிவாக இருந்தால் அவங்க கேரியராக இருப்பாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி லேடிஸுக்கு இந்த நோய் சிம்டம்ஸ் தெரியாது, பட் அவங்க அடுத்த தலைமுறைக்கு அந்த நோயை பரப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க கேரியர்ஸாக இருப்பாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங்லாம் நம்ம கொடுக்க முடியும். கொடுத்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போது அவங்க உடம்புல டெஸ்ட் பண்ணி அவங்க வயிற்றில் இருக்கிற அந்த சிசு, ஃபீட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிசுவுக்கு இந்த அப்நார்மல் ஜீன் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் இது நம்ம 2வது மாசத்துலயே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் மேடம். 3வது மாசத்துக்குள்ள ஆக்சுவலா இது கண்டுபிடிச்சா தேவைன்னா நம்ம அபார்ட் கூட பண்ணலாம். அடுத்த ஜெனரேஷனுக்கு இது பாஸ் ஆகாம இருக்கணும்ட்டு. ஸோ இதுவே ஒரு இது ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு, இது ஜெனடிக் கவுன்சிலிங் நம்ம சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே நம்மளால ப்ரிப்பேர்டா இருக்க முடியும். இப்ப நம்ம நிறைய ஜெனடிக் டிசீசஸ் முன்னாடிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், குடும்பத்துல பல பேருக்கு அதே நோய் தான் வரும். ஆனால் இப்போ அந்த அமௌண்ட்டில் ரொம்ப கம்மியானதுக்கான முக்கியமான காரணமே இந்த ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் அண்ட் அனாலிசிஸ் அண்ட் கவுன்சிலிங் தான். இப்போ மைனர் இஷ்யூ இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 6வது விரல் இருக்குது, காது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குன்றதெல்லாம் இது வந்து மேஜர் கிடையாது. இந்த குழந்தைங்க பிறந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம விட்டுலான்ட்டு இதுக்கெலாம் நம்ம அபார்ஷன் பக்கம் போக மாட்டோம். பட் இந்த மாதிரி வைத்தியமே பண்ண முடியாத டுஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இல்லை வேறு ஏதாவது ஒரு சீரியஸான சார்கோகிளைக்னோபதீஸ்லாம் இருந்துச்சுன்னா வி ஜென்ரலி ரெக்கமெண்ட் for them to consider for a medical termination of pregnancy. அதான் அந்த வார்த்தை அபார்ஷன் நம்ம சொல்றதுக்கு கரெக்ட் வார்த்தை MTP. இது லீகலி அலௌடும் கூட. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணி அப்பயும் நம்ம இதை செக் பண்ணுவோம். இது மாதிரி நம்ம பண்ணோன்னா இந்த ஜீன் அடுத்த தலைமுறைக்கு போகாது, நம்மளால ஒரு அளவுக்கு இந்த நோயை கண்ட்ரோலே பண்ண முடியும். எப்படி நம்ம மலேரியாவெல்லாம் எராடிகேட் பண்றதுக்கு கொசுகளை அழிக்க ட்ரை பண்றோமோ அது மாதிரி இந்த ஜீனே நம்ம ஒரு அளவுக்கு அழிக்க ட்ரை பண்ணலாம்.
1: மரபணு சார்ந்த ஒரு நோயினு சொல்லிட்டீங்க, அதாவது யாருக்கோ குடும்பத்துல ஒருத்தவங்க வந்திருந்தா அந்த ஃபேமிலி ஹிஸ்டரியில அடுத்து வர சந்ததிக்கு இது வரும்னு சொல்லிருக்கீங்க. சோ அந்த முதல் நபருக்கு எப்படி அது வருது, அந்த டியூஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி எப்படி வருது அப்படின்றத நீங்க விளக்கலாம் டாக்டர்?
0: இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம மரபணு பிரச்சனைன்னு சொல்லும் போது இட்ஸ் அ ஜெனடிக் ப்ராப்ளம். ஜெனடிக் ப்ராப்ளம் எல்லாமே நம்ம முன்னோர்களோ நம்ம பேரண்ட்ஸோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தால் வரணுன்றது அவசியமும் கிடையாது. சில சமயம் நம்ம குடும்பத்தில் யாருக்குமே அந்த நோய் இருந்திருக்காது, ஆனால் ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும் வரலாம். இதுவும் நடக்கலாம். இதை டீனோவோ மியூட்டேஷன் சொல்லுவோம். அதாவது அந்த சிசு ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இந்த அப்நார்மல் ஜீன் எதுவுமே போயிருக்காது. அம்மாவோட வயிற்றில் அந்த சிசு ஃபார்ம் ஆகிற நேரத்தில் ஏதோ ஒரு எரரால் ஏதாவது ஒரு ஜீன் மாறும். ஸோ இது வந்து டீனோவாவும் நடக்கும். நார்மலாகவே நம்ம உடம்புல இந்த மாதிரி டீனோவோ மியூட்டேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் கேன்சருக்குமே காரணம். அந்த டீனோவோ மியூட்டேஷன்ஸை உடம்பே வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சுருக்கும். இந்த மியூட்டேஷன் நம்ம உடம்புக்கு அக்செப்டபிள் கிடையாது, இதை டிலீட் பண்ணணும்ட்டு. பட் இந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸையும் தாண்டியும் வரலாம். ஸோ சில ஜெனட்டிக் டிசீசஸ்

0: நம்ம பார்த்தோம்னா குடும்பத்தில் வேறு யாருக்குமே இருக்காது, இவங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கும். இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸோட ஜெனடிக் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ்னு தான் வரும். ஸோ இந்த டீனோவோ மியூட்டேஷனும் வரலாம், அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும்.
1: ஸோ அது எப்படி வருது அப்படின்றதெல்லாம் தெரியாது, ஆனால் வந்த பிறகு அதை கண்டறிஞ்சு வேணால் அதை சரிப்படுத்தலாமே தவிர அது எப்படி வருதுன்ற காரணிகள் வந்து சரியாக விளங்கல் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்.
0: இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ஒன்றும் இல்லை, ஓகே, இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி வரும்.
1: நன்றி. எஸ் ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி தான் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயா திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் வர இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுளு.

0: வெல்கம் பேக் நேர்களை. நேரம் 3:45 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் 91.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் வித் ஆர்ஜே அர்ஜுன். எஸ், இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டுஷின் அவேர்னஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஆர் ஸ்ரீவதன் சாரோட. எஸ், இந்த டுஷேன் பற்றி கேள்விப்பட்ட பலருக்குமே வந்து என்ன இப்படி ஒரு வியாதியை நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்றது, அந்த இதுக்காக தான் அந்த நாளோட நோக்கமே அதான் அந்த டுஷேன் பற்றின அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுன்றது அந்த செப்டம்பர் 7 நோக்கம். ஸோ பல நேர்களுக்கும் இது ரொம்ப புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாக்டர் இன்னும் பல தகவல்கள் தர இருக்காங்க. ஸோ டாக்டர், இந்த டுஷேன் வந்து ஒரு ரேர் டிசீஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இந்தியாவில் எவ்வளோ குழந்தைகளுக்கு இந்த டுஷேன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லலாம்.
1: ஓகே, நம்மளுக்கு இது ரேர் டிசீஸ்ன்ற போது வி டோன்ட் ஹவ் த ஃபுல் டேட்டா, பட் நம்மளுக்கு என்ன ஸ்டடீஸில் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 4000-5000 குழந்தையில் ஒரு குழந்தைக்கு இந்த நோய் இருக்கலான்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அது வயசாகும் போது அந்த ப்ரெவலன்ஸ் எல்லாமே மாஸ்க் ஏறினா, இவங்க பொதுவாக 15 மேலே உயிரோடு இருக்காததால் கொஞ்சம் வயசாக அந்த நம்பர்ஸ் கம்மியிட்டே போகும்.
0: ஓகே டாக்டர், நீங்கள் சொன்னீங்க ஒரு சில வயதுலேயே அவங்க வந்து இறந்துருவாங்க அப்படின்னு. ஸோ வயதாக இப்போ ஒரு ஆரம்பத்திலே ஒரு 5 ஒரு குழந்தைக்கு டிஷின் இருக்குது, டிஎம்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அந்த குழந்தை வளர வளர அந்த நோயோட வீரியம் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுமா, இல்லை எப்படி இருக்கும் அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டிஷின் வந்து எப்படி இருக்கும் நீங்கள் விளக்கலாம்?
1: நம்மளுக்கு இந்த அந்த மரபணு பிரச்சனையால் மசலுக்கு தேவையான ஒரு முக்கியமான ப்ரோட்டீன் டிஸ்டோஃபின்ன்ற ப்ரோட்டீன் மிஸ் ஆகுது. ஸோ நாளாக நாளாக மசலோட டேமேஜ் அதிகமாகிட்டே தான் போகும். ஆரம்பத்தில் மசில் டேமேஜ் இருக்கும், ஆனால் மசிலால் அதை மேட்ச் பண்ண முடியும், அந்த குழந்தையால் கொஞ்சமாக அதை ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். பட் வயசாக வயசாக மசிலால் அதுக்கு மேலே மேட்சே பண்ண முடியாமல் போகிறதால தான் இதோட வீரியம் அதிகமாகிட்டே போகுது. ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டிகேட்டில் ஓரளவுக்கு ஆம்புலண்ட்டாக இருப்பாங்க, நடக்க முடியும். 12-13 ஆனதுக்கு அப்புறத்துலேருந்தே ஒரு பெட்டிடன் ஸ்டேஜ் போயிடுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்து முழுங்குற மசில் வீக் ஆகும், முழுங்குறதுல ப்ராப்ளம் வரும். மூச்சுடுற மசில் வீக் ஆகும், மூச்சுடுறதுல ப்ராப்ளம் வரும். பொதுவாக 20 மேலே செகண்ட் டிகேட் தாண்ட மாட்டாங்கன்றது தான் பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம்.
0: ஸோ கேட்கறதுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது டாக்டர், இந்த மாதிரி ஒரு நோய் வந்து அதுவும் வந்திருக்கு, 5000 ஒரு ஆண் குழந்தைக்கு வந்து இது இருக்குன்னு கேட்கறதுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ கண்டிப்பாக அவசியமாக இந்த க்வெஸ்சன் நான் கேட்டே ஆகணும். டிஎம்டிக்கான ட்ரீட்மெண்ட் தற்போது எந்த நிலையில் இருக்குது, கடந்த சில ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து விளக்கலாம் டாக்டர்.
1: ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், டிஎம்டிக்கு இப்போ வரைக்கும் ஒரு குணப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட், அதாவது கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ன்றது இல்லை. நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம், ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஆன்சர் வரலாம், பட் இப்போதைக்கு கியூர் இல்லை. அப்போ என்ன தான் பண்ணுறது, நம்ம இந்த நோய் கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம அவேர்னஸ்ன்னு சொல்கிறோம், மக்கள்கிட்ட போய் எடுத்து போகிறோம், வைத்தியம் இல்லைன்னா அப்புறம் என்ன தான் பண்ணுறதுன்னா, நம்மளுக்கு இப்போ சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து சில மருந்துகள், முக்கியமாக

ஈரோட் குரூப் ஆஃப் மெடிசன்ஸ், அதில் டெஃப்ளோசோகார்ட்டன் ஒரு டேப்லெட் இருக்குது. இந்த டேப்லெட் கொடுத்தா மசில் டேமேஜோட வீரியத்தை அது கம்மி பண்ணும். ஸோ இன்னும் ஒரு 5 to 7 இயர்ஸ் மீனிங்ஃபுல்லாக ப்ரொலாங் பண்ண வைக்க முடியும். இது ட்ரீட்மெண்ட் நம்பர் 1. ட்ரீட்மெண்ட் நம்பர் 2, அந்த குழந்தைங்களுக்கு மசில் டெவலப்மெண்ட்டுக்கு மற்ற சப்போர்ட் சிஸ்டம், மல்டி வைட்டமின்ஸாக இருக்கட்டும், கால்சியமாக இருக்கட்டும், வைட்டமின் டியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம சப்ளிமெண்ட்ஸாக நம்ம கொடுத்தோன்னா மசிலோட டேமேஜ் கம்மியாகும். நம்பர் 3, இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர், இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை வர்றதால ஆரம்பத்திலேயே ஹார்ட் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சில மருந்துகள் இருக்குது. நார்மலாக இந்த பிபி மாத்திரைகள்னு யூஸ் பண்ணக்கூடிய சில குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் எல்லாம் ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அந்த மருந்துகளையும் நம்ம ஆரம்பிப்போம். நம்பர் 4, இருக்கிறதுலேயும் முக்கியமான விஷயன்றது இந்த ரீஹாபிலிட்டேஷன். அதாவது நம்ம பொதுவாக வெளியில் ஃபிசியோதெரப்பின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம், அதோட கரெக்டான பேர் ரீஹாபிலிட்டேஷன். இந்த ரீஹாபிலிட்டேஷனுக்குள்ள செவரல் சப்டொமைன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ஃபிசியோதெரப்பி, இன்னொன்று ஆக்குபேஷனல் தெரப்பி. ஆக்குபேஷனல் தெரப்பின்றவங்க கை மூமெண்ட்ஸை மட்டும்தான் கவனிப்பாங்க. தேர்ட்

0: இது இந்த ரீஹாபிலிட்டேஷன். அதாவது நம்ம பொதுவாக வெளியில் ஃபிசியோதெரப்பின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம், அதோட கரெக்டான பேர் ரீஹாபிலிட்டேஷன். இந்த ரீஹாபிலிட்டேஷனுக்குள்ள செவரல் சப்டொமைன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ஃபிசியோதெரப்பி, இன்னொன்று ஆக்குபேஷனல் தெரப்பி. ஆக்குபேஷனல் தெரப்பின்றவங்க கை மூமெண்ட்ஸை மட்டும்தான் கவனிப்பாங்க. தேர்ட் வந்து ஸ்வாலோ தெரப்பி. ஸ்வாலோ தெரப்பி வந்து பேசுகிறது, முழுங்கிறது, இதை பார்த்துக்கிறது. ஃபோர்த் வந்து ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, மூச்சு விடுற மசில் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. இந்த மாதிரி இந்த ஃபிசியோதெரப்பிக்குள்ளேயே செவரல் சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஐ மீன் ரீஹாபிலிட்டேஷனுக்குள்ளேயே செவரல் சப்டிவிஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்த ரீஹாபிலிட்டேஷன் பார்க்கணும். ஆரம்பத்தில் அந்த குழந்தைங்க நடக்கிறாங்கன்ற போது ஏரோபிக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோன்னா மசில் மாஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதே குழந்தைங்க பெட்ரிடன் ஸ்டேஜ் வரும்போது பாசிவ் மூமெண்ட்ஸ், அதாவது படுத்துட்டு இருக்க போது முட்டியை நீட்டி மடக்கிறது, எல்போவை நீட்டி மடக்கிறதுன்றது முக்கியம். இது அப்படியே விட்டோன்னா அந்த மசில்லாம் டைட் ஆகி கன்ட்ராக்சர்ஸ் ஆயிரும். ஸோ நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே முட்டியை நீட்டவே முடியாது, அப்படியே கோழிக்கால் வளைஞ்ச மாதிரி இது வளைஞ்சே தான் இருக்கும். அப்புறம் செஸ்ட் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலே பண்ணோம்னா நோயோட வீரியம் கம்மியாகும். ஒன்ஸ் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா கான்ட்ராக்சர்ஸ், அதாவது இந்த மசில் டைட்டாக இருக்க போது சில சர்ஜரி, ஒரு மைனர் சர்ஜரிலாம் நம்ம பண்ணி அந்த கான்ட்ராக்சர் ரிலீஸ் பண்ணுறது, டெண்டான் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை டெண்டான் ரிலீஸ் இதெல்லாம் பண்ணோன்னா அந்த கான்ட்ராக்சர்ஸை நம்ம கொஞ்சம் பெட்டராக்க முடியும். அடுத்து இந்த குழந்தைங்க பெட்ரிடன் ஆகிட்டாங்கன்னா அடுத்து பெட்சோர், இது ஒரு மேஜர் கன்சர்ன், புண்ணு வர ஆரம்பிச்சிடும். நம்ம ரிப்பீட்டடாக நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த குழந்தைங்க 20 வயசுக்கு மேலே பொதுவாக இருக்க மாட்டாங்கன்ட்டு. இந்த தசை நோய் வந்து உயிர்கொல்லி கிடையாது, அது உங்களை நடக்க விடாமல் நிற்க விடாமல் நவுற விடாமல் தான் இருக்கும். எது உயிர்கொல்லியாக மாறுனா, ஒன்று அவங்களோட ஹார்ட் ஃபெயிலியர் மோசமாகி அதனால் உயிரிழந்து போவாங்க, இல்லைனா இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒன்று வரும், இந்த பெட்ஸோரோ இல்லை பெட்லேயே இருக்கிறதால யூரின் இன்ஃபெக்ஷனோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தால் அந்த இன்ஃபெக்ஷன் பரவி உயிருக்கு ஆபத்தாக மாறும், இல்லைனா முழுங்குற மசில் வீக் ஆகி புறக்கேறும், வாயில் கொடுக்குறதெல்லாம் நுரையீரலுக்குள்ளே போய் அது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆஸ்பிரேஷனாக மாறும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஒன்று மூக்கில் ஒரு டியூபோ இல்லை வயிற்றில் ஒரு டியூபோ போடலாம். இன்ட்ரெஸ்டிங்லி இந்த நோயில் மூளை வளர்ச்சி கம்ப்ளீட்லி நார்மலாக இருக்கும். ஸோ இது ஸ்பெஷல் சில்ட்ரன் கிடையாது, இவங்க கோமாவில் இருக்க போகிறது கிடையாது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்றதையும் அவங்களுக்கு தெளிவாகவும் தெரியும், புரிஞ்சுக்கவும் செய்வாங்க. ஸோ இதுவே ஒரு டிப்ரெஷன் மாதிரி தான் அவங்க போவாங்க. ஸோ இங்கே நான் பேசின மாதிரி டெஃப்ளோசோகார்ட் மருந்து கொடுக்குறது எவ்வளோ முக்கியமோ, ரீஹாபிலிட்டேஷன் எவ்வளோ முக்கியமோ, அதை விட முக்கியம் அவங்களோட மென்டல் ஹெல்த்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். அவங்களுக்கு பீரியடிக் கவுன்சிலிங் தேவைப்படும். நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க பட் உங்களால் திரும்ப முடியாது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆளோட ஹெல்ப் வேணும், ஆனால் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுதுன்றதே ஒரு மேஜர் பனிஷ்மெண்ட். ஒரு ப்ரிசனில் கூட உங்களுக்கு இவ்வளோ ரிகரஸான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எம்பத்தி, அந்த மனிதாபிமானம்ன்றது ரொம்ப முக்கியம். தேவைப்பட்டால் அவங்களால தூங்க முடியலன்னா தூக்கத்துக்கு மருந்து கொடுக்கறது, இல்லை அவங்க கவலையில் இருக்காங்க டிப்ரெஷனில் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான மருந்து கொடுக்கறது, இதுவுமே நம்மளுக்கு முக்கியம். அண்ட் பொதுவாக இந்த 17-18 வயசு வரும்போது வி ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் கம்ஃபர்ட் கேர். இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி நிம்மதியாக இருக்கலாம், வலி இல்லாமல் சஃபரிங் இல்லாமல் எப்படி நம்ம போகிறது, இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே அந்த குழந்தைங்களாக இருந்தாலும் சரி இல்லை அவங்கள பார்த்துக்கிற பேரண்ட்ஸோ இல்லை கேர் கிவர்ஸாக இருந்தாலும் சரி இது முன்னாடியே பேசினா அவங்களோட ட்ரீட்மெண்ட் பெட்டராகும். இப்போ நமக்கு வந்து டெக்னாலஜியில் ரெண்டு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக மாறியிருக்கு. ஒன்று வந்து என்னென்னா இந்த பெக் டியூப், நான் சொன்ன மாதிரி வயிற்றுலேயே ஒரு குட்டி ஹோல் போட்டு ஒரு டியூப் இருக்கும், ஆகாரத்தை நேராக அது வயிற்றுக்கு எடுத்து போயிடும். ஸோ வீட்டில் நம்ம என்ன சமைக்கிறோமோ அந்த சமைக்கிறது ஒரு காய்கறியாக இருக்கலாம், நான்வெஜ்ஜாக இருக்கலாம், டசன்ட் மேட்டர், எதுவாக இருந்தாலும் மிக்சியில் ஒரு அடி அடித்து ஒரு பேஸ்ட் மாதிரி அது கொடுத்துடலாம். ஸோ இதனால் அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் பெட்டராக இருக்குது. ரெண்டாவது அந்த செஸ்ட் மசில் வீக்னஸ் இருக்கும்போது என்னென்னா தொண்டில் ஒரு ஹோல் போட்டு ட்ரக்கியோஸ்டமின்னு சொல்லுவோம், அது பண்ணிவிட்டு இந்த குட்டி குட்டி வென்டிலேட்டர் மிஷின்ஸ்லாம் இருக்குது. தீஸ் வென்டிலேட்டர் மிஷின்ஸ் ஹவ் பிகம் ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ஃபியூ லாக்ஸ்ன்னு இருக்க வேண்டியதெல்லாம் இப்போ ஃபியூ தௌசண்ட்ஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவே பேஷண்ட்ஸால் வீட்டில் வாங்கி தினமும் நைட் அதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, இல்லை 24 மணி நேரம் யூஸ் பண்ணிப்பாங்க. இது ரெண்டும் பண்ணுறதால நம்ம என்ன பண்ணுறோன்னா 35-40 வயசு வரைக்குமே இப்போ டுஷன் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியோடு இருக்கிறவங்கலாம் உயிரோடவும் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் பட் பெட்டிடனாக மாறிடுவாங்க. நம்ம நிறைய மருந்துகள் இப்போ ட்ரையலில் இருக்குது இந்த மரபணு பிரச்சனையவே மாற்றுறதுக்கு. அதில் சில வைரஸ் கிட்ட இந்த டிஸ்ட்ரோஃபின் ஜீனை கொடுத்து அது உடம்புக்குள்ளே வந்து அந்த தசையில் அந்த கரெக்டான டிஸ்ட்ரோஃபின் ஜீனை ரீப்ளேஸ் பண்ணுற வெக்டார் டெக்னாலஜி எல்லாம் நம்ம இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அது பேஷண்ட்ஸுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி அந்த டெக்னாலஜி வந்துடும் தான் நம்ம நம்புகிறோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த போலியோ வேக்சினேஷன் அந்த மாதிரி சில வேக்சினேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆண் குழந்தைகளுக்கும் இதை கண்டறியறதுக்கு கம்பல்சரி ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு எதுவும் நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: இல்லை நம்மளுக்கு

0: டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ டெஸ்ட் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு ஒருத்தவங்க நெஞ்சு வலியோடு வந்தால் தான் அவங்களுக்கு நம்ம இசிஜி எடுத்து அந்த நெஞ்சு வலி ஹார்ட் அட்டாக்காக இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம இசிஜி எடுத்தோன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ் வரும். ஸோ ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட்டு பாசிட்டிவாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்ற கேள்வி கேட்டு அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம டெஸ்ட் எடுக்கணும். ஸ்க்ரீனிங்கிறது வேறு, பட் ஜெனட்டிக் அனாலிசிஸ்க்கு நம்ம ஸ்க்ரீனிங்கிறது ஒன்றும் ஃபுல்லாக நம்ம டெவலப் ஆகலை. நம்ம இந்த டெஸ்ட் எடுக்கிற ஜெனட்டிக் அனாலிசிஸ் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை என்னென்னா கண்ட ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வரும். இப்போ ஒன்றுமே சிம்டம் இல்லாத ஒரு ஆள் போய் ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, ஏதோ ஒரு ஜீன் மியூட்டேஷன் இருக்குது, இது இருந்தால் 40 வயசில் உங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும், நம்மளுக்கு ஒரு பதில் வந்துச்சுன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போய் முடியும். ஸோ ரைட் நவ் நம்ம ரொட்டீன் ஸ்க்ரீனிங் பண்ணுறது கிடையாது, அட்ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸுக்கு மட்டும்தான் நம்ம பண்ணுறது. அட்ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ் யாருன்னா ஒன்று இந்த சிம்டம்ஸ் இருக்கணும், இல்லை ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி டுஷின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியோ இல்லை அது சம்மந்தப்பட்ட மரபணு ரிலேட்டட் தசை நோய் இது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த டெஸ்ட் பண்ணுறோம்.
1: ஓகே டாக்டர், நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் வந்து இவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இதற்கான சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: ஓகே, இந்தியாவில் இதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் மேஜர் இஷ்யூஸ் என்னென்னா அந்த விழிப்புணர்வே நம்மளுக்கு இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளை நம்ம என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணோம், இப்போ நம்ம என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம்ல நிறைய வித்தியாசம் வந்திருக்கு. பட் இன்னும் நம்மளோட சோஷியல் பிளேசஸில் நம்ம அந்த வீல் சேர் ஆக்சசிபிள் அப்படின்லாம் நம்ம போட்டாலுமே கூட உன்ன நம்மளோட நிறைய மொடாலிட்டிஸ், நம்மளோட மாஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்மளோட பப்ளிக் பிளேஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நாட் ஜஸ்ட் டுஷின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி பட் எனி வீல் சேர் டிபெண்ட்டாக இருக்கிறவங்க இல்லை ஆம்புலேஷன் எஃபெக்ட் ஆனவங்களுக்கு உன்ன நம்மளோட என்விரான்மெண்ட் அவ்வளோ கண்டியூசிவாக இல்லை. பட் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்துட்ருக்கோம், ஆல்மோஸ்ட் எல்லா பார்க்ஸோ இல்லை எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ இப்போ ரேம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வீல் சேரில் இருக்கிறவங்க ஆக்சஸ் பண்ணணுன்றதுக்காக. இது ஒன்று. ரெண்டாவது, ஆல்மோஸ்ட் எல்லா பிளாக் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒரு குட் ரீஹாப் சென்டர்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது போக கவர்மெண்ட் வந்து சர்டைன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷனே வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டோன்னா கேகே நகரில் இன்ஸ்டியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷனே ஒன்று இருக்குது. நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் யாராலெல்லாம் இந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ண முடியுமோ அது பண்ணணும். பட் நம்ம பாப்புலேஷனுக்கு ஏற்ற அளவுக்கு நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் இல்லை, ஆனால் இல்லை, பட் டெஃபினெட்லி கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் ஆன் தட்.
1: டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு நிறைவாக நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க டாக்டர்?
0: மூணு விஷயம். இந்த அவேர்னஸ்ஸை நம்ம எதுக்கு எடுக்கிறோன்னா இப்படி ஒரு நோய் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் எடுக்கிறோம். இது ரொம்ப ரேர் டிசீஸ் கரெக்ட், பட் இதோட அவேர்னஸ் நம்மளுக்கு வந்துச்சுனாலே சொசைட்டியில் நம்ம சில மாற்றங்களை எடுத்து வர முடியும். நம்பர் ஒன். நம்பர் டூ, நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது இந்த மரபணு நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கான ஜெனட்டிக் கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். யாரோ ஒரு ஆளுக்கு இருந்துச்சு, என் அண்ணன் பையனுக்கு இருந்துச்சு, இல்லை வந்து என்னோட ஒரு தாத்தாக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம விட்டு போகிறதுக்கு பதிலாக ஒருவேளை நம்மளுக்கு அது வருமானதுக்கு ஜெனட்டிக் அனாலிசிஸ் இப்போ ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குது. இது நம்மளுக்கு பெட்டர் ஐடியா கொடுக்கும், நம்மளோட ஹெல்த்துக்கும் சரி, அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை அதுக்கு அடுத்த தலைமுறைக்கோ இது பரவாமல் பார்த்துக்கிறதும் நம்ம ஒரு முக்கியமான வேலையாக நம்ம செய்யணும். ஸோ இது ரெண்டு விஷயங்கள் தான் மெயினாக இந்த டுஷின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அவேர்னஸ் டேல ஒரு டேக் ஹோம் பாயிண்டா நான் சொல்ல விரும்புறது.
1: சிறப்பு டாக்டர். நேர்களே, சில நோய்களை பற்றி தெரிந்து கொள்வது என்பது பயப்படுறதுக்காக அல்ல, சரியான நேரத்தில் அதை அடையாளம் கண்டு சரியான உதவியை பெற்று விழிப்புணர்வு பெறணும் அப்படின்ற நோக்கம் தான். ஸோ இன்னைக்கான மோட்டோவும் அதுதான், இந்த டுஷேன் அவேர்னஸ் டேவை பற்றி இப்படி ஒரு நோய் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சமூகத்தில் வந்து தெரியணும், குறிப்பாக பெற்றோர்களுக்கு தெரியணும் அப்படின்றத அதுக்கான நோக்கம். ஸோ அதை முன்னெடுத்து தான் நம்ம எஃப்எம் ரெயின்போல இந்த ஒரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இந்த தலைப்பை எடுத்து நம்ம உரையாடணும். ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி ஆண் குழந்தைகள், குறிப்பாக பெற்றோர் வந்து ஆண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியும் பட்சத்தில் டாக்டர் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டோ எடுத்து, ஸோ அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸும் டாக்டர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இதற்கான அவேர்னஸ் உங்களுக்கு போதுமான அளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிகழ்ச்சி நினைஞ்ச பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி டாக்டர்.
0: நன்றி சார்.
1: நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக யாக்கை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வர இருக்கு. கேட்டிணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. போதைப்பொருள் ஒழிப்பிற்கு இளையோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லைப்பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தற்போதைய சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறை சிறந்த தீர்வாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் இன்று வெளிநடப்பில் ஈடுபட்டனர். திமுகவுக்கு எதிராக முதலமைச்சர் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு நிதியை செலவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷீதல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மைகை மண்ணு சொல்லு என் பேர, என் பேரை சொன்னா பொழுதி பறக்கும் பாரு.
2: இப்படி பலத்த பில்டப்போட வந்திருக்கவே தெரிஞ்சிருக்கணும் வந்திருக்கிறது யாரு நீ? எஸ், ஆரஞ்சுனா புளிக்கும் மல்லினா மணக்கும் ஆர்ஜே அர்ஜுனின் அன்பு மாலை வணக்கம். வெறுங்கையில சூட ஏத்தக்கூடாது, வெட்டி கவலையை மண்டையில ஏத்தக்கூடாது, கவலைய மறங்க கலகலன்னு சிரிங்க. ஏன்னா இந்த சென்னை எஃப்எம் 101.4 இந்த ஒரு மணி நேரம் என்ன பண்ண போறோம், ஃபன் பண்ண போறோம்.

நேரம் 4:04 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரேடியோ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் எதை வச்சு ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏய் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனதுடா.

0: சஸ்பெண்ட் பண்ணுவியா டிஸ்மிஸ் பண்ணுவியா பண்ணிக்க, நீ ஏசி அதனால உனக்கு ஏசி போட்டரும், நான் ஏசி இல்ல அதனால எனக்கு ஏசி போடாதரும், அவ்வளவுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். நீ வேற நாடு நான் வேற நாடு இல்லடா, ஒரே நாடு இந்தியா. ஐயா ஐயா பசுபதி, என்னையா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி என்னென்னமோ பேசுற அப்படின்னு நீங்க கேக்குறது நல்லா புரியுது. இந்த அர்ஜுன் சேவை எல்லாமே பண்ணுவான், தேவையில்லாம எதுவுமே பண்ண மாட்டான். என்னென்னமோ பேசுறியப்பா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க இன்னைக்கு கேமரா ரோலிங் ஆக்ஷன் தான் பண்ண போறோம். அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு டைலாக் சொல்லுவேங்க, அந்த டைலாக அப்படியே அச்சு பேசுறாம சூப்பரா நீங்க நடிச்சு காமிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் நிகழ்ச்சியோட வின்னர். நான் ரெடி, நீங்க ரெடியா? எஸ் ரெடினா, போன் எடுங்க 298-600-0038 ஆர் 295-2-0554 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. நீங்க எங்கூட சோல கலந்துக்கலாம், கலந்துக்கிட்டு ஃபன் பண்ணலாம். எஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு நேயர் ஒரு நாளைக்கு ஒரு ஷோல மட்டும் தான் கால் பண்ணோம். ஆல்ரெடி ஹை ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் சில ஸ்நேகிதிகள் என்கிட்ட பேசிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க கூட நான் பேசியே ஆகணும், நான் நீ சொல்ற டைலாக்லாம் நான் நடிச்சே காட்டியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் ரொம்ப கவலைப்பட வேணாம். எஃப்எம் ரெயின்போவோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, அங்க வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். ஏன்பா ஃபேஸ்புக் போஸ்ட்ல நான் என்ன வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியா பேச முடியும் அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. அங்க நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு பிடிச்ச மூவி டைலாக்ஸ் வந்து நீங்க இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்ல சொல்லலாம். ஸோ எஸ் ஃபன் பண்ண ரெடி, ஃபன் பண்ண நேயர்களும் ரெடி. நேயர்கள் லைன்ல வந்துட்டாங்க, வருக வணக்கம். புரிகிறதா? என்ன
1: மறுபடியும்
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேர் வருக வணக்கம்.
2: என்ன
0: வயசு எடுக்கிறீங்க நீங்க?
2: வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு நடிகம், ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் நானும்
0: சூப்பர் சார். அதேதான் அதேதான் இப்ப நான் பிளே பண்ண போற டைலாக், அதே மாதிரி நீங்க பாடிட்டீங்கன்னா நீதான் ரெடியா.

0: ஏய், அடுத்த லைன் டென் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத.
1: பாடுங்க சார். அடுத்த வடிவேல் டெலக்ஸ் சார் சொல்லுங்க.
2: நிகழ்ச்சியோட முதல் டைலாக் ரொம்பவே சூப்பரா சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி நன்றி.

0: ஏ சூப்பரா நேர்கள் கேம் புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். நான் என்ன டைலாக் பிளே பண்றது அப்படி சொல்லிட்டா போதும். கேம் ஃபுல்லா நகைச்சுவையா ஃபன்னா ஜாலியா இருக்க போகுது. சோ என்ன டைலாக் பிளே பண்றது சூப்பரா சொல்லுங்க. சோ டேக் ஓகே கேமரா ரோலிங் ஆக்சன் சார். ஓகே அதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெத்து திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் வர இருக்கு. கேட்டுங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதூளு. அதற்கு முன்னாடி ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது

0: வாக்கறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: வெல்கம் பேக் நேர்களே. நேரம் 4:22 தான் ஆகுது, ஆனா உங்க கூட பேசி ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. அதாவது போன பாடல் கெத்து திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல பாடல் கேட்டு வந்தீங்க. எஸ், அந்த பாட்டில் வந்து ஒரு வரி வருங்க, அதை என்னன்னா, இது திங்க கிழமை சரி இல்லை நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. பட் நேர்களாங்க, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்க இணைஞ்சிருக்கிறது என்ன நிகழ்ச்சி, ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி ஆச்சு, எப்படி நாள் சரியெல்லாம் போகும். எஸ் எஸ், வசனமெல்லாம் நல்லா தான் இருக்கு. கேம் ஏதோ சொன்னியப்பா, எங்களுக்கு வழி விடு, நாங்கள் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நேர்கள் ரொம்ப ஆர்வமாக லைனில் காத்திருக்காங்க. அவங்களை வரவேற்றலாம், வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
1: 10:11 அஜித் சார் வந்தாரு, 12:00 கம்மனு வாய மூடுங்க, 4 வரும் வந்தா.
0: அடடா, என் கைய கட்டி போட்டுட்டீங்களே அப்படிங்கிறீங்களா? ஓகே,
1: அஜித் சார்
0: சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க முத, நீங்க யார் என்பதை பதிவு செய்யுங்கள்.
1: நான் திருவேட்டூர் பத்மாவதி.
0: வணக்கம்மா.
1: வணக்கம் சார், அஜித் சார் வந்தாருன்னு வச்சுக்க.
0: அர்ஜுன் வந்தாலே அதிருதா, ஐஸ் எல்லாம் பலமா இருக்கு. ஓகேமா.

0: அதுக்கான டயலாக் கொடுத்துடலாமா? நான் ஒரு டயலாக் பிளே பண்ணுவேன், அந்த டயலாக் அப்படியே நீங்க சொல்லணும். நான் கேமரா ரோலிங் ஆக்சன் அப்படின்னு சொல்ல நீங்க சூப்பரா சொல்லணும். ரெடியா? ஓகேமா. உங்களுக்கான டயலாக்,
1: மறுபடியும்
0: கொஞ்சம் நடிகரா? புரிகிறதா? அவ்வளவுதான், எளிமை. இப்பதான் உங்களுக்கு புரியுது. ஓகேமா, ஓகே. உங்களுக்கான டயலாக் மறுபடியும் போடுறேன். ஓகே.
1: அமெரிக்காவில
0: ஜாக்கி ஜான் கூப்டாக என்னென்னமோ சொல்றீங்களே. ஓகேமா, சிறப்பா ட்ரை பண்ணீங்க. நன்றி. அடுத்த நேரம் சொல்றாங்களான்னு பாப்போம். நன்றி,
1: நன்றி.
0: அதாவது அந்த டைலாக் கேட்டுட்டு என்னென்னமோ சொல்றாங்க. அப்ப ரிமோட் ரிமோட் வில்லேஜ் தான், அவங்க ரிமோட் கண்ட்ரோல் கார் வரைக்கும் போயிட்டாங்க. ஓகே, அடுத்து நான் சொல்றேன் பாப்பா. வருக, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறது?
2: சார், நான் பெசன் நகர்ல இருந்து பூந்தமல்லி போஜராஜ் பேசுறேன்.
0: பெசன் நகர்ல இருந்து பூந்தமல்லியில இருந்து போஜராஜன் சார் பேசுறீங்க?
2: பழைய
0: படம் உங்களுக்கு வேணுமா? இப்ப சிவாஜி டயலாக் இருந்தா நீங்க பேசுவீங்களா? அவர் நடிப்பு நீங்க பேச வேணாங்க. அவர் பேர்பட்ட ஆளுதான், அவர் பேசின டயலாக் ஒன்று இருக்கு, அதை பேசி காட்டுறீங்களா நீங்க? ஓகே சார், உங்களுக்கான அந்த டயலாக்,
3: உன்னால உங்க அண்ணனுக்கு ரொம்ப நல்ல பேருப்பா. என்ன நெஞ்செழுத்தம் கேட்டாலே ஒரு கேள்வி.
0: ஓகே, இந்த டயலாக் பேசி கேட்டுங்க பாப்போம்.
3: அப்படியே
0: பேசி காட்டுங்க பாப்போம். மறந்துட்டீங்களா? சூப்பர் சார், அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி, நன்றி. நிகழ்ச்சி நினைவு அடுத்த நேர் வருக. வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யாருங்க இருந்து பேசுறது? வணக்கம் ஐயா, உங்களுக்கான டயலாக் பிளே பண்ணலாமா? கேமரா ரோலிங் ஆக்சன் பண்ணிரலாமா? ஓகே சார், உங்களுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பழைய படம் தான் கேப்பீங்க. அப்ப பேசாம சிவாஜி சார் டயலாகே போட்டுடலாமா? அதான் எதிர்பார்த்தீங்களா? உங்களுக்காக நீங்க எதிர்பார்த்ததே இதோ.
4: ஆமா
0: சார், என்ன சார் நீங்க என்ன ஒரு நெஞ்செழுத்தம் சூப்பரா ஆரம்பிச்சீங்க, நடுவில் ஒண்ணு விட்டுட்டீங்களே. சிறப்பா ட்ரை பண்ணீங்க சார். நன்றி, நன்றி. எஸ், நேர்கள் ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணிட்டு வராங்க. அதாவது அந்த டைலாக் போட்ட உடனே சார் இதெல்லாம் ஈஸி சார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா டைலாக்ல நடுவில் சார் இதெல்லாம் முழுங்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி முழுங்கக்கூடாது, விழுங்கக்கூடாது. டைலாக் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லணும். நான் கேமரா ரோலிங் டேக் ஆக்சன் அப்படின்னு சொன்னேன், அப்படியே ஃபயராக சொல்லணும். ரெடியா? நிகழ்ச்சி நினைஞ்சிருக்க அடுத்த நேர் யாரு பார்த்துடலாம். வருக, வணக்கம்.
5: வணக்கம், பெரும்பாக்கத்திலேருந்து வித்யா ரவி.
0: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். உங்களுக்கான டைலாக் ப்ளே பண்ணிடலாமா?
5: நீச்சல்
0: குளத்தில்
5: நன்றி.

0: நிகழ்ச்சி நீ மாறி தண்ணீர் வருகை. வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் பத்மா, நலமா இருக்கீங்களா?
1: அர்ஜுன் சாரா?
0: நானேதான் நானேதான்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு புதுமை அப்படிங்கிறீங்க, உங்கள் வேண்டுதலுக்கு இணங்க இதோ.
2: உன்னால உங்க அண்ணனுக்கு ரொம்ப நல்ல பேருப்பா. என்ன நெஞ்சழுத்தம் கேட்டானே ஒரு கேள்வி.
0: சொல்லுங்கம்மா.
1: என்ன
0: பேரு மாணிக்கம், அவன் பையன் பேரு கோணிக்கம்.
1: ஒரே ஒரு வாட்டி போடுங்களேன்.
0: ஒரு வாட்டி நான் நிறைய வாட்டி போட்டேனே. சரி, பட் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு தடவை.
2: உன்னால உங்க அண்ணனுக்கு ரொம்ப நல்ல பேருப்பா. என்ன நெஞ்சழுத்தம் கேட்டாலே ஒரு கேள்வி.
0: சூப்பர்மா, கமான்.
1: உன்னால உங்க அண்ணனுக்கு என்ன நல்ல பேரு கேட்டானே ஒரு கேள்வி. என்ன நெஞ்சழுத்தம்!
0: அடடா, அப்படியே கரெக்டா மாத்தி சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் ரொம்பவே சிறப்பா முயற்சி பண்ணீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: நாம அண்ணன் தம்பிடா.
1: உன்னை யாரோ பெற்றிருக்க, என்ன யாரோ பெற்றிருக்க, ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா அப்படின்ற லைன்ஸ் நான் உங்களுக்காக டெடிகேட் பண்றேன். நேரம் 4:36 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை FM 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி வித் உங்கள் ஆர்ஜே அர்ஜுன். எஸ் நிகழ்ச்சியில் எதை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா ரோலிங் ஆக்சன் சார் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் நான் ஒரு டைலாக் சொல்லுவேன், அந்த டைலாக் அப்படியே அச்சு பிசராம நீங்க பேசிட்டீங்கன்னா நீங்க வின்னர் சார். நேர்களும் ரொம்ப சூப்பரா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அடுத்த வர நேர் யார் நான் பாத்திரலாம் வருக. வணக்கம். வணக்கம்
2: அன்பு அறிவுக்கு மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சொல்வது யார் ஐயா?
2: அடையாளம் பட்டிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
1: வணக்கம். வணக்கம் சார்,
2: இருக்குது.
1: நன்றி.
2: தலைப்பு சூப்பரா இருக்குது.
1: ஓகே சார், உங்களுக்கு டைலாக் பிளே பண்றேன்.
2: நல்ல பேருடா கேட்டானே ஒரு கேள்வி.
1: செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து தன்ராஜ். ஆனா கோயம்பேல இருந்து இதே மாதிரி

0: ஒருத்தர் பேசுவார் சார், அவர் வாய்ஸ் அவங்க வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கு.
1: அவரோட அண்ணன் ஃப்ரெண்டு தான் சார்.
0: ஃப்ரெண்டு தானே சார். ஓகே சார், ஓகே சார். ஸோ உங்களுக்கு டைலாக் கொடுத்துடலாமா சார்?
1: கொடுங்க சார்.
0: ஓகே சார், உங்களுக்கான டைலாக்.
2: எங்க அப்பாவுக்கு நாங்கள் மொத்தம் மூன்று பிள்ளைகள். அதில் மூத்த பிள்ளை வக்கீலாகவும், நடுப்பிள்ளை டாக்டராகவும், கடக்குட்டாகிய நான் போலீஸாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆகையால் ஒவ்வொருத்தரையும் வக்கீல் பாண்டி, டாக்டர் பாண்டி, போலீஸ் பாண்டி என்று ஆசையாக அழைத்து வந்தார்.
0: அழைத்து வந்தார். சொல்லுங்க சார்.
1: சார் அவ்வளவு பேச்சு வேணா, கொஞ்சம் சின்னதா சொல்லுங்களேன் சார்.
0: கொஞ்சம் சின்னதாவா சார்? எவ்வளவு சின்னதா சார்? நன்றி. நான் வேணா அந்த டைலாக் ப்ளே பண்றேன். சோ நல்லா கேட்டுக்கங்க. ஒரு ஆட்க்கு அப்புறம் அந்த டைலாக் நீங்க தான் சொல்ல போறீங்க. கேக்குறீங்களா?
2: எங்க அப்பாவுக்கு நாங்கள் மொத்தம் மூன்று பிள்ளைகள். அதில் மூத்த பிள்ளை வக்கீலாகவும், நடுப்பிள்ளை டாக்டராகவும், கடக்குட்டாக நான் போலீஸாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆகையால் ஒவ்வொருத்தரையும் வக்கீல் பாண்டி, டாக்டர் பாண்டி, போலீஸ் பாண்டி என்று ஆசையாக அழைத்து வந்தார்.
0: அழைத்து வந்தார். சோ இந்த டைலாக் தான் நீங்க வந்து பேச போறீங்க ஒரு ஆட்க்கு அப்புறம். ஒரு ஆட் கேட்டு வந்தாலும் ஸ்டே டியூன் மக்களே. இது ரெயின்போ பண்பலை 101.4.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: Every great journey begins with people coming together. To listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: வெல்கம் பேக். நேரம் 4:42 ஆயிட்டிருக்கு. சென்னை FM 101.4 கேட்டுருக்கீங்க. ஃபன் பண்ணலாம் நிகழ்ச்சி வைத்து ஆர்ஜே அர்ஜுன். அதான் டைலாக் ப்ளே பண்ணிட்டு இப்போ எங்களை பேச விடு அப்படின்னு சொல்லி நேர்கள் தொடர்ந்து லைனில் காத்துட்டு இருக்காங்க. யார் என்னன்னு பார்த்துலாம் வருக. வணக்கம் சார். யாரு சார்?
5: கோபுரத்தினம்.
0: கோபுரத்தினத்தோட வாய்ஸ் காலையிலேயே கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கு அப்படி தோணுதா சார்? இல்லை காலையில இதே வாய்ஸ கேட்ட மாதிரி எனக்கு ஒரு தேஜாவோ உங்களுக்கு அது மாதிரி தோணுதா? நித்யாமா நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன்.
0: எனக்கு
6: மூன்று பிள்ளைங்க, ஒருத்தர் வந்து டாக்டர் ஆகவும் வக்கீல் ஆகவும்.

0: டீச்சராகவும் இருக்கா,
1: டீச்சராகவும் இன்ஜினியராகவும் என்னமா நீங்க பாட்டு புது புது ப்ரொஃபஷனா சொல்றீங்க, அப்படி இல்லவே இல்லையே.
0: இல்லையா?
1: இல்லம்மா, பட் சிறப்பா ட்ரை பண்ணீங்க, நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நீ மாடுத்த நேர் வருக, வணக்கம். அடடா இனிமையான இசை, எஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி கால் பண்ண நேர்கள் வந்து ரொம்பலாம் ஃபீல் பண்ண வேணாம், அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் கீழே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச டைலாக்ஸ்லாம் நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த டைலாக்ஸை வச்சு வேறு ஒரு ஷோ பண்ணுறப்போ அடுத்த ஃபன் பண்ணாமலாம் நான் கண்டிப்பாக அந்த டைலாக் எடுத்து உங்களே கூட பேச வைக்கிறேன். நான் சொல்லிட்டு இருக்கும் நேர்கள் வந்துட்டாங்க, யாருன்னு பார்த்துலாம் வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மதுரையிலேருந்து புஷ்பலதா பேசுகிறேன் சார்.
1: புஷ்பலதாம்மா, நலமாக இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கம்மா. உங்களுக்கான டைலாக் கேட்டிங்களா?
3: ஒவ்வொருத்தரையும் வகில் பாண்டி, டாக்டர் பாண்டி, போலீஸ் பாண்டி என்று ஆசையாக அழைத்து வந்தார்.
1: ஓகே, இதே மாதிரி சொல்லுங்க பாப்போம்.
2: எங்க அப்பாவுக்கு மூன்று பிள்ளைகள், ஒரு பிள்ளை டாக்டராகவும் ஒரு பிள்ளை வக்கீலாகவும் ஒரு பிள்ளை
1: என்ன வாங்கணும்
2: மறந்துட்டேன் என்று ஆசை. எல்லாரும் வக்கீல் பாண்டி, வக்கீல் பாண்டி என்று கூப்பிடுவார்கள்.
1: வக்கீல் பாண்டி, வக்கீல் பாண்டிலமா, வக்கீல் பாண்டி துர பாண்டி எல்லாம் கிடையாது. மூணு பேர் சொன்னாங்க, மூணு பேருக்கு மூணு பாண்டி வச்சு சொல்றாங்க, கரெக்டா சொல்லுங்க பாப்பா. உங்களுக்காக டிஆர் சார் பேசின அந்த அற்புதமான டயலாக் வர இருக்கு, அதை கேட்டு அப்படியே சொல்லுங்க பாப்பா. அதே ஃபீலிங்கோட
4: கூட சொல்றேன், என் உயிரை கேட்டா கூட தரத்துக்கு நான் தயாரா தான் இருக்கேன். உயிரை கேட்டா பரவாயில்லையே, உள்ளத்தை கேட்டா
5: கேட்டா
4: இருந்தா தானே கொடுக்கறதுக்கு, அததான் ஏற்கனவே அவகிட்ட கொடுத்துட்டேன்
1: சார். இதே ஃபீல் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன், கம் ஆன் சார்.
5: உயிர் கேட்டாலும் தந்துடுவேன்
1: தந்துடுவேன்,
5: ஆனா உள்ளத்தை கேட்கறியே,
1: உள்ளத்தை கேட்கறியே சொல்லுங்க.
5: அதுதான் வேற கொடுத்துட்டேன் நான்.
1: அததான் கொடுத்துட்டீங்களா? யார்கிட்ட சார் கொடுத்தீங்க?
5: என் லவர் கிட்ட.
1: சிறப்பா சொன்னீங்க சார், பட் வந்து அந்த ஃபீல் வரலையே. டிஆர் சார் இவ்வளவு ஃபீல சொன்னாரு, அதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்க பாப்போம்.
5: உயிர் கேட்டா கூட தந்துடுவேன்
1: தந்துடுவேன்,
5: ஆனா என் உள்ளத்தை கேக்குறீங்க
1: கேக்குறீயே,
5: ஏற்கனவே கொடுத்துட்டேனே அதை போய் கேக்குறீயே,
1: ஏற்கனவே கொடுத்துட்டேனே
5: தர மாட்டாளே.
1: ஆமா, கடன் கேட்டா கூட தர மாட்டாளே. சூப்பர் சார், சூப்பர் சார். அதாவது எப்படி ஆயிடுச்சுன்னா, திடீர்னு டிஆர் சார் பஞ்ச் பேசுறல, வாடா எம்மச்சி வாலக்க பஜ்ஜி அந்த டோன் வந்துருச்சு சார். பட் இருந்தாலும் சிறப்பா ட்ரை பண்ணீங்க, நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நீ மாடுத்த நேர் வருக, வணக்கம்
6: சார். வணக்கம் சார.
1: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: திருப்பத்தூர் முகலாம் சுகுமார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்க சார்.
1: ஓகே சார், உங்களுக்கான டைலாக் கொடுக்கலாமா?
6: கொடுத்துலாம் கொடுத்துலாம்.
1: ஓகே, இது புது டைலாக் சார்.
6: ஓகே கொடுத்துலாம்.
1: ஓகே சார், இதை நல்லா கேட்டுட்டு சூப்பரா நீங்க சொல்ல போறீங்க, ரெடியா? ஓகே சார், உங்களுக்கான அந்த டைலாக்.
7: ஹலோ,
6: ஓகே.
7: என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? நீ தான் பேசுறியா? How are you? Is it? Hey, don't worry. Why are you crying?
1: Okay, sir. சொல்லுங்க பாப்போம்.
6: ஹலோ.
1: ஹலோ.
6: என்னுடைய ஃப்ரெண்ட் மார்க்கர் இருக்காரா?
1: மார்க்கரா? என்ன சார் மார்க்கர், பிரஸ் எல்லாம் கேக்குறீங்க சார்? அந்த டைலாக் நல்லா கேட்டீங்களா?
6: கேட்டேன் சார்.
1: சொல்லுங்க சார். இருக்காரு சார், கொஞ்சம் சில்ட்ரவிலே ஜப்பான் வரைக்கும் போயிருக்காரு. சொல்லுங்க சார், அப்படியே கம்ப்ளீட்
6: பண்ணுங்க
1: சார். இதெல்லாம் வசனத்திலே இல்லையே, நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. மறந்தே போச்சு, இப்படி நடுவுல புந்து கொலப்புனா எப்படி பணம் பேசுறது அப்படிங்கிறீங்களா? இடையில எல்லாம் கொலப்புறோம், அதுலதானே பண்ணு இருக்கு. அந்த டைலாக் கேட்டு அப்படியே கேட்ச் பண்ணி சூப்பரா சொல்லணும். பட் சிறப்பா ட்ரை பண்ணீங்க சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நீ மடுத்த நேர்வர்கள், வணக்கம். அடடா இனிமையான இசை மீண்டும்.

மாதிரி கேம்ல பொதுவாகவே ஒரு ஃபன் இருக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த டைலாக கரெக்டா ஃபர்ஸ்ட் கேட்கணும், அதை கேட்டுட்டு அதே வாய்ஸ்ல பேசணும், பேசிட்டு ஆனா நடுவில் நீ கலாய்க்கிற பத்தியா, நீ பண்ற அலம்பல் இருக்கு ஐயோ அப்படி நீங்க கேட்கறது புரியுது, பட் எல்லாமே ஒரு ஃபன்னுக்காக தானே. எஸ் ஃபன் பண்ணலாமான்னு பேர் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபன் கூட இல்லாட்டி அப்படி நம்ம காலர்ஸும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு சூப்பராகவே ஆன்சர் பண்ணுறாங்க. நடுவில் நடுவில் நான் புரிந்து குட்டையை கொலப்பினா கூட அதெல்லாம் நீ என்ன வேணாலும் சொல்லு, அந்த டைலாக் நான் சூப்பராக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக ட்ரை பண்ணாங்க. அதுவும் அந்த மதுரையிலேருந்து பேசினவங்க வந்து வக்கீல் பாண்டி போலீஸ் பாண்டி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டாங்க. அந்த லைன் வந்து கொஞ்சம் லென்த்தியான லைன் தான், இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணாங்க. வாழ்த்துக்கள். ஸ் ஃபன் பண்ண நிகழ்ச்சியில் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான பாடல் தாங்க கேட்க போறோம். டூயட் திரைப்படத்துல இருந்து அந்த பாடல் வர இருக்கு. குளிச்சா குத்தாலும் தயவு செய்து நீ பாடாத அந்த பாடலே பிளே பண்ணிடு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லா கேட்குது.

0: எஸ் ஃபன் பண்ண நிகழ்ச்சியில் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பாடல் தாங்க கேட்க போறோம். டூயட் திரைப்படத்துல இருந்து அந்த பாடல் வர இருக்கு. குளிச்சா குத்தாலும் தயவு செய்து நீ பாடாத, அந்த பாடலே பிளே பண்ணிட அப்படின்னு நீங்க சொல்றது நல்லா கேட்குது. ஸோ அடுத்து அந்த பாடல் தான் பிளே பண்ண போறேன். ஸோ அந்த பாடல் யார் பாடிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிபி அவர்கள் பாடிருக்காங்க. அந்த எஸ்பிபி வாய்ஸ்ல சூப்பரா இருக்கும் அந்த பாடல். எஸ் வைரமுத்து அவர்களோட வரிகள்ல ஏ ஆர் ரகுமனோட இசையில அந்த பாடல் வர இருக்கு. எஸ் டி கே கலாவும் சேர்ந்து பாடிருக்காங்க. எஸ் அந்த பாடல் கேட்டு வந்து நம்ம ஃபன் பண்ண முடியும் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வரப்போறோம். ஸோ ஒரு கடைசியாக ஒரு டைலாக் போடுவேன், சூப்பரா அந்த டைலாக் சொல்ற நேர் யார் என்னன்னு பாத்துரலாம். ஸோ பாடல் கேட்டுவாங்க மக்களே, அதற்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 4:55 ஆயாச்சு. எஸ் நம்ம ஃபன் பண்ணாம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோங்க. இன்னைக்கு ஷோ ரொம்பவே சூப்பராக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கொடுக்குற டயலாக் வந்து நீங்கள் பேசி காட்டணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனாலுமே ஒரு நிறைவு நேயர் வந்து நான் பேசியே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நிறைவு நேயருக்காக வாய்ப்பு கொடுக்கலாம். யார் என்னன்னு பார்த்துடலாம். வருக வணக்கம். வணக்கம் சார், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அரக்கோணம் குமார் சார், உங்களுக்கான டைலாக் ப்ளே பண்ணவா? ஹலோ, என்ன டைலாக்கு? சினிமா டைலாக்கு, மூவி டைலாக்கு சார்? நீங்கள் ஃபன் மலம் நிகழ்ச்சி கேட்டிங்களா இல்லையா நீங்க? ஹல்லோ ஹல்லோ ஹல்லோ ஹலோ சார், சார் வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க
1: சார்? ராமவர்தன் நாகராஜன் பேசுறேன். என்ன டயலாக் சார்? நான் இப்பதான் ஆன் பண்ணேன்.
0: என்ன டயலாக்கா சார்? சார் மூவி டயலாக் சார், நான் ப்ளே பண்ற சார் அப்படி நீங்க திருப்பி பேசணும். நான் டேக் ஓகே ஆக்சன் அப்படி சொன்னானே. ரெடியா சார்?
1: சொல்லுங்க
0: சார். நீங்க தான் சார் நிறைவு நேயர், சூப்பரா பேசுங்க. உங்களுக்கான டயலாக் ரொம்ப ஈஸி தான் சார்.
2: ஹலோ குபாயா, என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய் நீ தான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ? Is it? I don't worry. Why are you crying?
0: Okay sir, இதே ப்ளோல பேசுங்க பாப்பா.
1: ஹலோ, மிஸ்டர் மார்ட்டின் இருக்காரா?
0: மார்ட்டின் இருக்காரா? மார்ட்டின்லாம் யாரும் இல்ல சார். மார்ட்டின் அகஸ்டின்லாம் யாரும் இல்ல சார். கரெக்டான பேர் சொல்லுங்க பாப்பா.
1: ஓகே, மார்ட்டின் இருக்காரா?
0: சரி, மார்ட்டின் இருக்காரு. நான் தான் அகஸ்டின் பேசுறேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள் சில பேர் நல்லாவே ட்ரை பண்ணாங்க. அந்த மூவி டைலாக் வந்து சிலதெல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சூப்பராகவே அதை வந்து அந்த ஃபீலை உணர்ந்து அந்த காமெடியை உணர்ந்து சிறப்பாக ட்ரை பண்ணாங்க. அந்த டைலாகை மட்டும் கேட்ச் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கப்பா. பட் எனிவேஸ், நான் சொன்ன மாதிரி இந்த ஃபன் பண்ணாமல் நிகழ்ச்சி சூப்பராக போயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த 4-5 மட்டும் தான் ஃபன் பண்ணுமா என்ன? வாழ்க்கையே ஃபன் பண்ணுறது தானே. ஸோ எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சுச்சுவேஷன்லையும் ஹாப்பியாக ஃபன்னாக வைபாக இருப்போம். இப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறேன்னு அர்த்தம். எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் என்ன பாடல் பிளே ஆக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேது திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் தான் பிளே ஆக இருக்கு. கேட்டு நினைந்துருங்க. கரெக்டா இருந்தா பரட்டா. ஆர்ஜி அர்ஜுன் சைனிங் ஆஃப். வரட்டா.

0: என்ன வெயில்!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டு ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக் எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
4: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறேன்.

0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிருக்கீங்களே.
1: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா
2: என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பிற்கு இளையோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தற்போதைய சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறை சிறந்த தீர்வாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி திமுகவினர் இன்று வெளிநடப்பில் ஈடுபட்டனர். திமுகவிற்கு எதிராக முதலமைச்சர் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு நிதியை செலவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சீத்தல் தேவி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஐஸ்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

5 மணி 3 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில இணைப்பில் இருப்பது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. இன்னைக்கு ரெயின்போ மேடே நிகழ்ச்சியில என்ன தலைப்புல பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து பொருந்தக்கூடிய தலைப்புனே சொல்லலாம். எல்லாருமே வந்து ச்சே இந்த டிப்ஸ் எல்லாம் எனக்கு வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியத்தோட இருப்பீங்க. ஏன்னா வந்து மெயினா யார் இருக்கீங்களோ இல்லையோ, நான் இருக்கேன். என்ன தலைப்பு காவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட ஆசைகளுக்கும் பொறுப்புகளுக்கும் இடையில் நீங்கள் எப்படி சமநிலையை பேணுகிறீர்கள் அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு வந்து இப்போ மாச கடைசியில் ஒரு 10 நாள் இருக்க வச்சுக்கோங்களேன், உங்கள் கையில் 500 ரூபா தான் இருக்குது அப்படிங்கும் போது அந்த 10 நாளையும் அந்த 500 ரூபாயில் தான் ஓட்டணும், ஓகேயா? ஆனால் திடீர்னு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஒன்று பார்க்குறீங்க, அதுவே வந்து ஒரு 300 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆசை அடக்கிறதா இல்லாட்டி இந்த 10

ஓட்டுறாதான்ட்டு ஒரு கடமை இருக்கு பாத்தீங்களா. அந்த ரெண்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம சிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகுறோம் பாத்தீங்களா. இந்த மாதிரி உணவு மட்டும் இல்லைங்க, நிறையா விஷயங்கள் இருக்கு இல்லையா வாழ்க்கையில். ஸோ இதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஏன்னா ரெண்டத்தையுமே விட்டாலுமே வந்து நமக்கு மன கஷ்டம் தான். கடமையும் முக்கியம், ஆசையும் முக்கியம். இதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்கள் என்னலாம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா 2 9 8 6 0 0 3 8 அல்லது 2 9 5 2 0 5 5 4 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். எஸ் இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதாவோட குரலில் பா விஜய் வரிகளில் சபேஷ் முரளியோட இசையில் கேட்டுட்டுருங்க. இணைந்திருப்போம் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல்லை.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress. Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: 5 மணி 11 நிமிடங்கள் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட ஆசைகளுக்கும் பொறுப்புகளுக்கும் இடையில் நீங்கள் எப்படி சமநிலையை பேணுகிறீர்கள்ப்பா அப்படிங்கிறது தான் கேட்டிருந்தேன். அடுத்த காலர், முதல் காலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து?
2: அன்பான சரிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி. காவியா சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ஆண்டனி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சரி. ஆமா கண்டிப்பா சார். அது இன்னைக்கு எந்த இன்றைக்கு வந்து ஒரு நாள் இப்பதான் ஃபர்ஸ்ட் கலந்துக்கிறேன், இன்னும் அதையும் சொல்லிடணுமா இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க.
2: அலைகள்ல நடக்கிற மாதிரி அந்த காலத்துல பாடி இருக்காரு.

0: வாழ்நாளில். அதாவது சரி, இந்த பொறுப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த காசை நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு முன்னேற அழகா சொன்னீங்க, 500 தான் இருக்கான் சம்பளம், ஒரு மாசத்துல கடைசியில எண்டுல இருப்பான், 500 தான் வச்சிருப்பான், இந்த காசை செலவழிக்கலாமா, நம்ம ஆசைப்பட்டதை வாங்கி தேங்கலாமா, ஒரு பொருள் பார்த்தனே ஒரு கவர்ச்சியா அதை வாங்கலாம்ங்கிற ஒரு கவர்ச்சி நம்மளுக்கு
1: கண்டிப்பா.
0: ஆனா வந்து அதுக்கு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சரி, கண்டிப்பா லைஃப்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தாதான், ஐயோ இந்த 500 இருந்தா இன்னொரு 10 நாள் 10 டேஸ் ஒரு பொழுது போய்க்கலாமேங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷனை கொண்டுட்டு வரணும்.
1: அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம வந்து செயல்பட்டாலே வந்து முக்கவாசி நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா?
0: ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு ஒரு சிக்கன் இருந்தாலே அதை கண்டிப்பா வந்து சிக்கனை பிடிக்கிறப்பங்க இருக்கிறவங்க வந்து காப்பாத்திக்கிறவங்கிறது. நன்றி சார்.
1: நன்றி நன்றி ஆண்டனி அவர்கள்.
0: நன்றி சார்.
1: அருமையா சொல்லியிருந்தாரு முதல் காலர். அதாவது வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப என்னதான் ஆசை இருந்தாலுமே வந்து சில நேரத்துல வந்து ஆசைப்பட்ட விஷயத்த வந்து நம்ம அடையறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த நேரத்துல நமக்கு இந்த

0: ரூபாய் இருந்தால் இந்த 10 நாள் ஓட்டலாம்னா நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதுக்காக வந்து ஆசைகள் எல்லாத்தையுமே துறந்துட்டு தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா 2986003 8 அல்லது 2952 0554 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த காலர், வணக்கம். எஸ் வணக்கம், யார் எங்க இருந்து? ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, உங்களுடைய ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் சைதாப்பேட்டை சூர்யா டெய்லர்மா.
0: சூர்யா டெய்லர், சரி சொல்லுங்க சார், நீங்க வந்து தனிப்பட்ட ஆசைகளுக்கும் பொறுப்புகளுக்கும் இடையில எப்படி வந்து சமநிலையா நீங்க கொண்டு போறீங்க உங்க வாழ்க்கைய?
1: நான் வந்து டெய்லர் மாஸ்டரா இருக்கும்போது வாரத்துல சம்பளம் கிடைக்கும்.
0: சரி,
1: அந்த வாரத்துல அரிசி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டு அவங்க கையில ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருவேன். டெய்லி 200 ரூபாய் டெய்லி வர கொடுத்துருவேன். 200 ரூபாய், 150 ரூபாய் அப்படி கொடுத்துட்டு 22 வருஷம் வேலை செய்துமா டி நகர்ல பாத்திமா பிளாசால. அந்த அம்மா ரெண்டு பேரை ஏமாத்திட்டு அவரு புறாணால இருந்துட்டாரு. அவங்க வந்து
0: அதாவது பேலன்ஸ் எப்படின்னு நான் கேட்டா நீங்க வந்து எல்லா கதையும் அதாவது அவுட் ஆஃப் த டாபிக்ல அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. பட்
1: பாத்துட்டு வந்து தரையிட்டு அவங்களும் இறந்துட்டாங்க. அம்மாவும் இறந்துட்டாங்க. 22 வருஷம் ஒரு கார்பரேஷன்ல வேலை செய்யறா கூட எதெல்லாம் கழிச்சிருக்கும்
0: கண்டிப்பா. பட் எல்லா வேலையுமே வந்து ரொம்ப நல்ல வேலை தான் சார், அருமையா வந்து பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. அதாவது நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட ஆசைகளுக்கும் பொறுப்புகளுக்கும் இடையில் நீங்கள் எப்படி சமநிலையை பேணுகிறீர்கள் கேட்டிருந்தேன். அது ஒத்தனை ஒரு அழகான ஐடியாவை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா, மற்றவர்களுக்கும் கொடுத்தீங்கன்னா அருமையா இருக்கும். எஸ் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில அடுத்த காலர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன் சார்.
2: அதாவது வந்து 500 ரூபாய் வச்சிருந்தா ஒரு 300 ரூபாய்க்கு நம்ம வாங்கி சாப்பிடணும் இல்லையா? அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 300 ரூபாயில 150 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுட்டு மீதி பணத்தை வந்து 10 நாள் ஓட்டுவோம்.
0: அடடா, அதுவும் வந்து அதையும் பேலன்ஸ் பண்ணுவீங்க, இதையும் பேலன்ஸ் பண்ணுவீங்க. ஆசைக்கு பிடிச்ச சாப்பாடையும் சாப்பிடலாம், அந்த நாட்களையும் கடத்தலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி.
2: அதாவது 180 ரூபாய்க்கு வாங்கிக்குவேன், முழுசா வாங்கி சாப்பிட முடியாது. நாளைக்கு பணம் நிறைய இருக்கும்போது
0: அடடே நல்லா இருக்கே. இதுல வந்து நம்ம வந்து தியாகம் எல்லாம் பண்ண தேவையில்லப்பா, எனக்கு அதையும் நான் சாப்பிடுவேன், அந்த 10 நாளே ஓட்டுவேன் அப்படிங்கறதுக்கு சிம்பிளான ஐடியாவை
2: கொடுத்துட்டீங்க.
0: அதாவது கணக்கு போட்டு நீங்க செலவு செஞ்சனா 10 நாளை வந்து பிடிச்ச உணவுகளை சாப்பிட்டுமே வந்து நம்ம ஓட்டிடலாம்ப்பா அப்படின்னு சொல்றீங்க. நன்றி சார் மனோகரன், நன்றி சார், நன்றி. சூப்பரான ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் ஜெமினி திரைப்படத்திலிருந்து சாதனா சர்க்கமோட குரல்ல வைரமுத்து வரிகள்ல பரத்வாஜோட இசையில கேட்டு நேந்திரங்கள். இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதுலம்.

0: 5:22 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ் நிகழ்ச்சியில அடுத்த காலர், வணக்கம். வணக்கம்ங்க. யார் எங்க இருந்து? நல்லா இருக்கேன் கணேசன், நீங்க எப்படி இருக்கீங்க? கணேசன் அவர்கள் சொல்லிருக்கீங்க. அருமை கணேசன், சரி தலைப்பு கேட்டீங்களா?
1: வாழ்க்கையில வந்து தனிப்பட்ட முறையில ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கினோம்னா, இப்ப 100 ரூபாய் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கலேன். ஒரு டீ காபி குடிக்கணும், வண்டிக்கு வேற பெட்ரோல் போடணும், வீட்டுல ஏதாச்சும் ஒரு வாங்கிட்டு வர சொல்லிடுறது பிள்ளை. மூணு சமாளிக்கணும் அப்படின்னா, ஒரு இப்ப ஒரு 2 வடை சாப்பிடறோம், ஒரு டீ ஒரு சாப்பிட்டுக்கலாம்.
0: சரி,
1: அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறது, ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு மிச்சத்து 30 ரூபாய்க்கு வீட்டு காய்கறி வாங்கிட்டு போய் கொடுத்துடலாமுங்க, அப்பயும் சமாளிச்சலாமுங்க.
0: ஓகே, இப்படி வேணா சமாளிக்கலாம்ப்பா. சமாளிக்கணும்னு நினைச்சா எல்லாத்தையுமே ஒரு கை பாத்துரலாம்ல அப்படின்னு சொல்றீங்களா?
1: ஆமாங்க,
0: ஆமா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கறத வந்து சொல்லாம சொல்லிட்டீங்க.
1: சின்ன வயசுல பெரியவங்க கஷ்டப்பட்டு நம்ம பாத்துருக்கோம்ல, அதுக்கு மேலே நம்ம கஷ்டப்பட போறோம்.
0: இந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை வந்து சமயம் வந்து சால்வ் பண்ணிடலாங்க.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி கணேசன், நன்றி, நன்றி. ரொம்ப அழகான மனநிலையில எஸ் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த காலர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். சைதாபேட்ல இருந்து ஆனந்த் மேடம்.
0: நன்றி ஆனந்த், சொல்லுங்க.
2: சூப்பரா இருக்கு மேடம்.
0: நன்றி, நன்றி.

0: பாராட்டு மழையெல்லாம் போதும். சொல்லுங்க, தனிப்பட்ட ஆசைகள் பொறுப்புகள் இருக்கலையா, எப்படி பேலன்ஸ் பண்றீங்க?
1: 17 ரூபா மேடம் ஒரு நாளைக்கு சம்பளம் எனக்கு.
0: சரி,
1: அந்த 17 ரூபாய் மாசம் 420 ரூபா 500 ரூபாய்க்குள்ளதான் சம்பளம் ஓட்டி பார்த்தாலும்.
0: சரி,
1: அதை கொண்டு வீட்டுல குடுத்துட்டு நடந்தே போவ மேடம், பஸ்ல கூட போக மாட்டேன் மேடம்
0: நானு. அச்சோ, சரி, அழாதீங்க அழாதீங்க,
1: ரொம்ப கஷ்டப்பட்ட மேடம், நடந்தே போவேன். வீட்டுக்கு போயிட்டு பால் கூட காசு வரக்காய் போட்டு குடிப்போம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து.
0: நன்றி மேடம். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் அஞ்சலி திரைப்படத்தில் இருந்து, யுவன் மற்றும் பவதாரணியோட குரல்ல வாலி வரிகள இளையராஜா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நயந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: 5:32 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். இணைப்பில் உங்கள் சகி ஆஜே காவ்யா. என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட ஆசைகளுக்கும் பொறுப்புகளுக்கும் இடையில் நீங்கள் எப்படிப்பா சமநிலையை பேணுகிறீர்கள் அப்படின்ட்டு வந்து தூய தமிழ்ல ஒரு க்வெஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசைப்படுற ஒரு விஷயம் இருக்கும், ஆனா நம்மளுக்கு வந்து கடமைகளும் இருக்கும். அந்த நேரத்துல எப்படி இரண்டத்தையுமே வந்து சமாளிச்சு வாழ்க்கையில வந்து நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருந்தேன். எல்லாருமே ரொம்ப அழகா வந்து அவங்க அவங்களுடைய ஐடியாஸ் படி சொல்லிட்டே இருந்தாங்க. நிகழ்ச்சியில அடுத்த காலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: நான் சென்னை மருத்துவமனையில இருந்து அன்வர் பாஷா பேசுறேன்.
0: சொல்லுங்க பாஷா சார்.
1: தனிப்பட்ட விஷயம் கேட்டீங்க மேடம்.
0: அதாவது தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும், ஆனா நமக்கு வந்து கடமை பொறுப்புகள் எல்லாமே இருக்கும் இல்லையா, இது ரெண்டுத்தையுமே எப்படி வந்து நீங்க சமநிலையா கொண்டு போறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி.
1: நம்ம வந்து ஒன்னு பார்ட் டைம் ஜாபா பாக்குறோம் மேடம். ஒரு மாசத்துக்கு 8,000 ரூபாய் மட்டும் சம்பளம் மேடம்.
0: சரி,
1: தனிப்பட்ட விலைக்கு நம்ம செலவு பண்ணி போக முடியும்.
0: அருமையா சொன்னீங்க சார், நன்றி.
1: ஓகே மேடம்.
0: நிகழ்ச்சியில அடுத்த காலர் வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
2: போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க பொன்ராஜ் சார்.
2: அதாவது எனக்குலாம் வந்து நிறைய ஆசைகள் மேடம், அதுல வந்து கால்வாசி தான் நான் வந்து நிறைவேற்றுறேன். என்னன்னா, என்னோட குடும்பத்துல சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வளர்ந்ததுனால எனக்கு சில சில அருமைகள்லாம் தெரியும். எங்க அம்மா பட்ட கஷ்டம், எங்க அப்பா

0: எல்லாம் தெரிஞ்சதுனால அந்த ஆசையெல்லாம் வந்து ஒரு ஓரமா அடக்கிட்டு இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி.
1: சூப்பருங்க, அருமையான வரி.
0: அது வந்து உண்மையில அப்படிதான் வாழ்ந்து ஆகணும். அதான் இதுவும் கடந்து போகும்னு சொல்லி நம்ம மனசை திறப்படுத்திட்டு நம்ம கிடைத்தத நிறைவாக நினைக்கணும். நமக்கு இதுதான் ஆண்டவன் நம்ம கொடுத்தது, இதுவே நிறைவா இருக்குன்னு நினைச்சுக்கிறது. நம்மளோட இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, நமக்கு கீழே உள்ளவரா நிறைய பேர் இருக்கிறாங்க, நமக்கு கீழே உள்ளவர்கள் கோடி. அப்படி நினைச்சு வாழ்ந்தோம்னா நம்ம வந்து ஆசைகள் வந்து பெருசா தெரியாது சார். வேற
1: கண்டிப்பா நன்றி சார், அருமையா சொன்னீங்க. அந்த வரிகள்லயே வந்து மொத்தமுமே வந்து அடங்கிருச்சுனே சொல்லலாம். நன்றி சார், நன்றி.
0: நன்றிங்கம்மா, நன்றிங்க.
1: இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்தல் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஆமாம், இது இல்லையே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நம்ம ஏக்கத்தோடு இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எப்படிலாம் வந்து நம்ம அழகாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறத யோசிச்சோம் வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த காலர். வணக்கம், எஸ் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் 12B திரைப்படத்திலிருந்து கே மற்றும் பிரசாந்தியோட குரல்ல வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் செயல வந்துட்டே இருக்கு. கேட்டினை இந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: நான்கு நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட ஆசைகளுக்கும் பொறுப்புகளுக்கும் இடையில் நீங்கள் எப்படி சமநிலையை பேணுகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். சில பேர் சொன்ன வரிகள்லாம் இன்னும் வந்து அதுல இருந்து மீண்டே வர முடியலங்க. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்தல், ஐயையோ என்ன மாதிரியான வரிகள் இல்லையா? சில பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கரெக்டாக நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா ஆசைப்பட்டதையும் வந்து நம்ம வந்து அடையலாம், நம்ம பொறுப்புகளையுமே வந்து அழகாக கையாளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வரிசையில் அடுத்த காலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். ராஜசேகர் மேடம்.
0: வணக்கம் ராஜசேகர் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேடம். இரண்டு கைகள் இருக்க விரல்களும் இருக்கலையா?
0: ஆமா.
1: ரெண்டு ஒன்னா சேருங்க, எப்படி சமமா இருக்குது?
0: ஒரே வரியில வந்து முடிச்சிட்டீங்களே சார்.
1: மேடம் அப்படிதான் பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதான் ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய செலவு வரும். ஆசைக்கேற்ற இதுக்கா நம்ம அது கூட துன்பம் பின்னாடியே வந்துடும் மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே மேடம், தலைப்பு வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார், நன்றி நன்றி. அருமையா சொன்னீங்க. விரலுக்கேத்த வீக்கம் இருந்துச்சுன்னா வந்து எந்த பிரச்சனையும் வராதுங்க, துன்பம்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து அழகா பிளான் பண்ணி வாழ்ந்தோம்னா வந்து எதுக்கு வந்து நமக்கு துன்பம் வரப்போகுது அப்படின்னு தான் வந்து லாஸ்ட் காலர் வந்து அருமையா சொன்னாரு. அடுத்த காலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், எப்படி இருக்கீங்க? நலமா?
2: நலமா இருக்கேன் மேடம். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: அருமையா இருக்கேன் சார். சொல்லுங்க, நீங்க எப்படி வந்து சமநிலையோட கொண்டு போறீங்க உங்க வாழ்க்கைய?
2: சமநிலையோட கொண்டு போறேன்னு பாத்தீங்களா, நம்மளுக்கு வந்து கஷ்டமும் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அதை வந்து என்ன பண்ண தெரியுமா, அது வந்து ரெண்டுமே வந்து இல்லாம நிரந்தரம் கிடையாது. எதுவுமே வந்து எதுவுமே ரெண்டுமே நம்மளுக்கு மகிழ்ச்சி நிரந்தரம் கிடையாது,
0: துன்பமும் நிரந்தரம் கிடையாது.
2: ஒண்ணு போயிட்டா நம்மளுக்கு எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்போம், கஷ்டமே வராது அப்படின்னு நினைக்கவும் கூடாது. நமக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இப்படி கஷ்டத்தோட நம்ம இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் கடந்து போயிடும். இன்னைக்கு கஷ்டமா இருந்தா நாளைக்கு நம்ம மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு
0: நினைக்கிறேன்.
2: நாளைக்கு மகிழ்ச்சி தான் நம்ம கஷ்டம் இருக்கு, எல்லாத்தையுமே நான் கடந்து போகணுமே அப்படின்னு ரெண்டுக்குமே ஒரு மன தைரியத்தை வந்து வளர்த்துக்கிறேன் மேடம். அப்படிதான் எப்பவுமே இருப்பேன்.
0: அருமையா சொன்னீங்க சார். நன்றி
2: மேடம். நன்றி மேடம்.
0: அதாவது வந்து நம்ம வாழ்க்கை ஒரு மலை ஏற்றம் மாதிரிங்க, ஏற்றமும் இறக்கமும் வந்து நமக்கு வந்து மாறவே மாறாது. கண்டிப்பாக ரெண்டுமே இருக்கும். இன்னைக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும், நாளைக்கு துன்பம் இருக்கும், அடுத்த நாள் மறுபடியும் சந்தோஷமா இருப்போம்ல. அதனால எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அதனால எதுக்குமே வருத்தப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து?
3: உலகநாதன் மேடம்.
0: உலகநாதன் சார் சொல்லுங்க. இன்றைய காலத்து தலைமுறையினர் அப்படின்னு சொல்றீங்களா?
3: அவங்களுக்கு வந்து இதை சொல்ல முடியல, அப்ப இருந்தவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க, எதுலையுமே கடந்து வந்துட்டாங்க. எதா இருந்தாலும் கஷ்டம் வரும்போது அதை சமாளிச்சு வெளியில வந்துட்டாங்க. இப்ப இருக்கிறவங்கனால வந்து ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்களால தாங்க முடியாம போயிருது மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அந்த பரமபத விளையாட்டுல எடுத்த உடனே பாம்பு கடிச்சு கீழே போயிருவாங்க, கீழே போயிட்டு திரும்ப வேலை மேலே வர்ற கஷ்டமான இதெல்லாம் வரும். அதெல்லாம் சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்து, பாம்பு கடிச்சாலும் திரும்ப மேல வரலாம், ஏணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பக்குவம் எல்லாம் அந்த காலத்துல சொல்லி கொடுத்தாங்க.
0: கண்டிப்பா.
3: இப்ப ஏணியே வச்சாலும் ஏறி போறதுக்கு தயாரா இல்லைங்க மேடம்.
0: அதுவும் கரெக்ட் தான். ஆனா வந்து அறிவுரையே வந்து நம்ம அன்பால சொன்ன வச்சுக்கோங்களேன், யாரா இருந்தாலும் கேட்டுப்பாங்க. அது இந்த காலம் இல்ல அந்த காலம் இல்ல, எல்லாருமே வந்து அன்பா இப்படிதப்பா இப்படிதான்ப்பா வாழ்க்கை அப்படின்ட்டு நீங்க வந்து ஒரு நாலு வார்த்தை அப்படியே உட்கார வச்சு பேசுனீங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா எல்லாருமே கேட்டுப்பாங்க. அழகா சொன்னீங்க சார்.
3: நன்றி.
0: கண்டிப்பா பண்ணுங்க சார். நன்றி. அறிவுரை சில பேருக்கு பிடிக்காதுதான், ஆனா வந்து அது நம்ம சொல்ற விதம் இருக்கு பாத்தீங்களா, அதுலதாங்க அடங்கி இருக்கு. தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் வசூல் ராஜா திரைப்படத்திலிருந்து. கே கே மற்றும் ஸ்ரேயா கோஷலோட குரல்ல வைரமுத்து வரிகள்ல பரத்வாஜி செயல கேட்டு நேந்திரங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

சொன்னீங்க, அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. அதாவது ஆசை எல்லாத்தையும் திறந்துட்டு கடமையை மட்டும் நம்ம பார்த்தோம்னா அதுவுமே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். கடமையை மட்டும் பார்த்துட்டு ஆசை எல்லாமே வந்து பா நான் ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணுவேன்ப்பா ஆனால் கடமையை விட்டுருவேன்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவுமே கஷ்டம்தான். ஒரு அழகான வரி வந்து திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்தல். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு அழகாக நம்ம பிளான் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், ஆசைப்பட்டதையும் அடையலாம், கடமையும் வந்து கரெக்டாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு பெறுவது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக சிவாஜி திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டே இருக்கு. உதித் நாராயணன் மற்றும் சின்மையோட குரல் வைரமுத்து வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில கேட்டு நேந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

5:54 நிமிடங்கள் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், என்ன தலைப்புல பேசியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட ஆசைகளுக்கும் பொறுப்புகளுக்கும் இடையில் நீங்கள் எப்படி சமநிலையை பேணுகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் நிறைய விஷயம்

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பிற்கு இளையோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 11,639 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தற்போதைய சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை முறை சிறந்த தீர்வாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் தயாரா என்று திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி வினவியுள்ளார். தமிழகத்தில் 5 நடமாடும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வாகனங்களின் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு நிதியை செலவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஐஸ்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: Good evening, Chennai. A warm welcome to each and everyone tuned into their lovely radio sets at this hour of the day. As the clock ticks away 6:28, it's time for Western Music with your RJ Ani, live from the studios of Akashwani Chennai on FM Rainbow. Yes, it's time for music and more music to come in a short while. But I was just thinking, what is the first track that I need to play for you? Just was thinking of this amazing track that I had been listening to over the week or the weekend. Let me say, it's going to be Dangerous by Michael Jackson. Enjoy the track and I'll be right back in a short while on the other side.

7 மணி 1 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேச வந்தாச்சு உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. அதாவது பாட்டு யாருக்கு தாங்க பிடிக்காது, இந்த உலகமே வந்து இசையால தாங்க நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதை மறுக்கிறதுக்கு இல்லல்ல. பாட்டு கேட்கறதுனாலே சந்தோஷம் தான், அதுலயும் பிடிச்ச பாட்டு கேட்கறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். எஸ், இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை தான் நான் வந்து பிளே பண்ண போறேன். எஸ், ஏன் கூட வந்து உங்களுக்கு பிடித்த சாங்ஸை சொல்ல போறீங்க அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2986000038 அல்லது 2952055544 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்மளோட முகநூல் பக்கத்தில் என்னுடைய பதிவுக்கு கீழே உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸை நீங்கள் பதிவிடலாம். ஓகே, உங்கள் எல்லாரோட ஃபேவரட் சாங்ஸ் இந்த 1 மணி நேரம் நான் ப்ளே பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக என்னுடைய ஃபேவரட் சாங் இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சித்தா திரைப்படத்திலேருந்து தான் வந்துட்டே இருக்கு சந்தோஷ் நாராயணன் மற்றும் துவானியோட குரல் விவேகோட வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில் கேட்டினா இந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

இணையும் முதல் காலர், வணக்கம். வணக்கம். அடடா, இணைப்பு கட் ஆயிடுச்சே. அதாவது வந்து என்ன கேட்டிருந்தாங்க அந்த காலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் திரைப்படத்துல இருந்து மின்னலேங்கிற பாடல் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரல்ல வைரமுத்து வரிகள் ஏ ரஹ்மானி சேல வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: 26. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 7:11 ஆயாச்சு. FM ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் தாங்க பிளே பண்ண போறேன். அந்த வரிசையில அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்
3: மேடம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து?
3: சத்யநாராயணன், பெரம்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க சத்யநாராயணன் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன?
3: படம் மேடம் சமுத்திரம்.
2: ஓகே.
3: பாடல் வந்து அழகான சின்ன தேவதை.
2: அழகான சின்ன தேவதை கண்டிப்பா போட்டுடலாம் சார்.
3: தேங்க்யூ மேடம்.
2: நன்றி நன்றி. தங்கச்சிங்களுக்குன்னே உருவாக்கப்பட்ட இந்த பாடலுங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ்கேட் இணைந்திருங்கள் சங்கர் மகாதேவன் மற்றும் கங்காவோட குரல்ல, கலைக்குமாரோட வரிகள்ல, சபேஷ் முரளியோட இசையில.

7:18 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். அதாவது இப்ப கடைசியா கேட்டுட்டு வந்தோம் இல்லையா, சமுத்திரம் திரைப்படத்துல இருந்து அந்த பாட்டு பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சிக்குன்னே வந்து உருவாக்கப்பட்ட பாடல்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் கரெக்டா. அது உண்மைதாங்க. அது விஷுவலாவும் சரி, அது கேட்கறதுக்கும் சரி, அவ்வளவு அழகா இருக்கும். இதை விட ஒரு சிறந்த பாடல் வந்து இந்த உறவுக்கு இருக்க முடியுமான்னு கேட்டா என்ன கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்ல இருந்து நீர்ப்பறவை திரைப்படத்துல இருந்து பரபர பறவை அப்படிங்கிற பாடல். இதுல வந்து மேல் வெர்ஷனும் இருக்கு, ஃபீமேல் வெர்ஷனும் இருக்குங்க. ரெண்டுமே வந்து சரிசமமா நீ ஆனானாங்கிற மாதிரி அவ்வளோ அட்டகாசமா இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும்னே சொல்லலாம். அதுல இந்த ஃபீமேல் வெர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு படி மேலனே சொல்லலாம். எஸ் நான் சொல்றத விட நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ரேயா கோஷலோட குரல்ல வைரமுத்து வரிகள ஜிவி பிரகாஷ் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: 7:25 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். சில பாடல்கள்லாம் கேட்ட வச்சுக்கோங்களேன், அப்படியே உட்காந்துருவோங்க, அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு சில நேரங்கள் ஆகும். அப்படிதான் வந்து இந்த பாடலுமே. நீர்பறவை திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டாச்சு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் யார் கேக்குறாங்க அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க?

0: மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
1: சொல்லுங்க பட்டாபி சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
0: பாடல் வந்து கஜினி. பாடல் பாத்தீங்கன்னா,
1: பாட்டாவே பாடிட்டீங்களே,
0: பாடல் எல்லாரும் கேட்போம்.
1: கண்டிப்பா, நன்றி சார், நன்றி. இந்த மாலை நேரத்துல ஒரு மாலை அப்படிங்கிற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. பாட்டாவே பாடிட்டாரு, எல்லாருமே கேட்கணும்ட்டு அன்பா கட்டளையும் இட்டிருக்காரு. அதனால கேட்கலன்னா தப்பாயிடுங்க. கேட்டு வந்துருவோம் கார்த்திகோட குரல்ல, தாமரை வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் செய்யல. கேட்டு நேந்திரங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: 7:31 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில இருந்து சோ சண்முக சுந்தரம் கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து தேவா இசையமைத்து வாலி வரிகள கமல்ஹாசன் மற்றும் சுஜாதாவோட குரல். ஒரு அட்டகாசமான பாடல் வந்துட்டு இருக்கு. எல்லாருமே கேட்டு இணைந்திருங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே அதேதான் சமதுலு.

மணி 38 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். வேடம் போட்டு மட்டும் இல்லைங்க, அந்த பாட்டில் குரலில் கூட மிமிக்ரி பண்ணி அந்த கதாபாத்திரமாகவே மாறுவேன். அதெல்லாம் வந்து எனக்கு கை வந்த கலை அப்படிங்கறத வந்து கமல்ஹாசன் அவர்கள் இந்த பாட்டு மூலியமாகவும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. எஸ் நிகழ்ச்சியில அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் கலா, எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்காங்க கலா. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்? நினைக்கிறேன் அருமையான வரிகள் ஒவ்வொன்றிலுமே இருக்கும். எஸ் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல இளையராஜா வரிகள்ல வந்துட்டே இருக்கு. இளையராஜா இசையில மன்னிக்கவும் கேட்டு நேந்திரங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதோலு.

இளையராஜா இசைனா யாருக்கு தாங்க பிடிக்காது. அதுலேயும் ஒரு சில பாடல்கள்லாம் வந்து லூப் மோட்ல திரும்ப போட்டு போட்டு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரியான பாடல்கள்ல ஒன்று தான் இந்த பாடல். புன்னகை மன்னன் திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்தேன். இந்த வேளையில நேரம் சரியா 7:43 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். இணைப்பில் இருப்பது உங்கள் சக்கியா ஆர்ஜே காவ்யா. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே, அந்த பாடல் தான் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணலி மாறன். படம் வந்து வண்டி சோலை சின்னராசு திரைப்படத்துல இருந்து தான். ஷாஹுல் அமிதோட குரல்ல வைரமுத்து வரிகளை ஏராமணி செயலை கேட்டி நயந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதொழு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல்

0: மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.

0: சென்னை, instagram.com/aarchennai மற்றும் twitter.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Ungal FM Rainbow-vil தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ஏழு மணி 52 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ், நிகழ்ச்சியில அடுத்த காலர் யாரு? வணக்கம்.
6: வணக்கம்மா.
5: வணக்கம், யார் இங்கிருந்து?
6: சென்னை ஏழு கிணறு தேவா.
5: சொல்லுங்க தேவா சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல்
6: மோகன் படம் பயணங்கள் முடிவதில்லை. பழைய படம்.
5: ஓகே.
6: அது வந்து சாலை ஓரன்ற ஒரு பாட்டு.
5: ஓகே.
6: பாட்டுல என்னன்னா, ஒரு மோகனுக்கும் ஈக்குவலா அந்த அம்மா பூர்ணிமா டான்ஸ் ஆடுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.
5: அருமை சார், கண்டிப்பா போட்டுடலாம், எல்லாருமே கேட்கலாம். நன்றி சார, நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட குரல, வைரமுத்து வரிகளை இளையராஜா இசையில, பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் வந்தாச்சு. கேட்டு நேந்திரங்கள், ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதுல.

0: 7:57 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக ராதா கிருஷ்ணன் தேனி மாவட்டத்திலிருந்து ஜெய்பீம் திரைப்படத்திலிருந்து தான் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காரு. கேட்டி நேந்திரங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.
1: தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை 17ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சத்யபாமாவும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: உள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கற்பித்தல் பணி ஒரு கலை என்று அமைச்சர் அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கற்றல் மற்றும் கற்பித்தலில் தேசிய கல்விக் கொள்கை எவ்வாறு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறித்தும் திரு ஜெயந்த் சௌத்ரி அந்த கட்டுரையில் எழுதியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 110,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 98% உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 300 வேளாண் அறிவியல் மையங்கள் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான செயல்திட்டம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். வேளாண் அறிவியல் மையங்களை நவீனமயமாக்குவதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து வேளாண் அறிவியல் மையங்களிலும் திறன் மேம்பாட்டு பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விண்வெளி திட்டங்களில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருப்பினும் இஸ்ரோ தனியார் மயமாக்கப்படும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இஸ்ரோவின் செயல்பாடுகளுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாகவும் திரு நாராயணன் கூறினார். சர்க்காரியா கமிஷன் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க முதலமைச்சர் திரு விஜய் தயாரா என்று திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி வினவியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசுக்கு எதிராக திமுக வைத்த குற்றச்சாட்டுகளை திசை திருப்பும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளதாக கூறினார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திமுகவின் வரலாறு தெரியாமல் திரு விஜய் பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு ஆர் எஸ் பாரதி குறை கூறினார். தமிழகத்தில் தமிழக அரசு ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரின் அலுவலகத்தை மாற்றி அமைப்பதற்காக 6,17,00,000 ரூபாய் செலவிடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தலைமைச் செயலகம் கட்டப்படும் என்று அறிவித்துவிட்டு முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றுவதற்கு இந்த தொகையை செலவிடுவது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். மாநில அரசின் நிதி ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு மட்டுமே செலவிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாமில் நடைபெற்ற உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 தங்கம், 20 வெள்ளி, 19 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கேமரூன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் தங்கப்பதக்கம் வென்றார். ஐஸ்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்றார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டேவிஸ் கோப்பை ஜூனியர் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிபவ் சரோஹா தலைமையிலான இந்த அணியில் ஹிருத்திக் அட்டகம் உள்பட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி எகிப்தின் கைரோவில் நவம்பர் 2 தொடங்கி 8 வரை நடைபெற உள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: Good evening, listeners. A warm welcome to everyone tuned in to the lovely radio sets at this hour of the day. You are tuned in with me, Ajayani, live from the studios of Akashwani Chennai on 101.4 FM Rainbow and 102.8 FM Puducherry, transmitting to 103 FM Coimbatore too. Yes, this is going to be an amazing 55 minutes, if I can say so. You will be listening to some great Western music, music by the bay, and this is your Ajay Annie coming in after a long time, probably 2 months, I guess. But the first song of the day I've chosen for all of you is going to be Hero by Enrique Iglesias. Enjoy the music, and I'll be back on the other side of the song.

பட் இன்க்ரெடிப்லி கேட்சி ஸ்லைஸ் ஆஃப் யூரோபாப், வெரி வெரி சக்சஸ்ஃபுல் இன் த டானிஷ் டியூஓ டாய் பாக்ஸ் கண்ட்ரி அண்ட் ஸ்வீப்பிங் அக்ராஸ் மோஸ்ட் ஆஃப் தி கான்டினென்ட்ஸ் அவுட் தேர். Argued to be one of their lovely creations. It has created a general environment where fresh, energetic, lightweight pop could flourish. With this, I'm going to move on to the next track of the day, which is going to be Billie Jean by Michael Jackson.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்
2: இனிமையான இரவு, இனிமையான நினைவுகள், மனதுக்கு நெருக்கமான பாடல்கள். நாள் முழுக்க இருந்த பரபரப்பை கொஞ்சம் மறந்துட்டு இந்த இரவு இசையோடு ரசிக்க தயாரா? உங்கள் இரவு இனிமையாகட்டும், உங்கள் மனம் அமைதியாகட்டும். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி.

தான் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வேல் திரைப்படத்திலிருந்து 1000 ஜன்னல் வீடு, வடிவேல் ராகுல் மற்றும் பிரேம்ஜியின் குரலில், நாமுத்துங்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

9:06 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தொட்டால் பூ மலரும் திரைப்படத்திலிருந்து, ஹரிச்சரண் மற்றும் பின்னி கிருஷ்ணகுமார் குரலில், வாலி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில்.

9:11 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து கே கே குரலில் நா முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர்.

10:16 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் இனிமையான பாடலுங்கிறத தாண்டி துள்ளலான பாடல்னே சொல்லலாம். சிவாஜி திரைப்படத்திலிருந்து சூரியனோ சந்திரனோ யாரிவனோ சட்டுன்னு சொல்லுன்ட்டு சட்டுன்னு சொல்ல போகிறாங்க. கேட்டிணைந்திருங்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், பென்னி, ரெஹனா மற்றும் குழுவினர் பாடிய பாடல். நா முத்துக்குமார் வரிகளை ஏஆர் ரமணி செய்யலை.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

9:28 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். செல்லக்குருவிங்கிற பாடல் சத்யா திரைப்படத்திலிருந்து கேட்டு வந்தாச்சு. அடுத்த பாடல் போக்கிரை திரைப்படத்திலிருந்து என் செல்ல பேரு ஆப்பிள்ங்கிற பாடல் தான் வரப்போகுது. ஏ வி ரமணன் மற்றும் சுச்சித்ராவோட குரல்ல, பாவி விஜய் வரிகள்ல, மணி சர்மா இசையில. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே தோழி.
1: 9:33 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து இரண்டு பாடல்கள் வர காத்திருக்கு. பள்ளிக்கூடம் திரைப்படத்திலிருந்தும் நம் நாடு திரைப்படத்திலிருந்தும் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

9:43 ஐஆர்ஜி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சர்க்கரை கட்டி திரைப்படத்திலிருந்து ரீனா பரத்வாஜ் குரலில், பா விஜய் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கேட்டிணைந்திருங்கள்.

0: புள்ளினால இங்க எல்லாமே தோலு.
1: எண்ண தலை அழகா, எழுத்தானி மூக்கழகா,
2: கோவில் சிலை அழகா, கொல்லுதடா
3: நறுக்கு சமரம் செஞ்சு நடுத்தருவ போற வர.
2: போன

வீராப்பு திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்த இந்த வேளை 9:55. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக சத்தம் போடாதே அப்படிங்கிற பாடல் தான். நேஹா பாசினோட குரல்ல, நா முத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா.

0: ரெயின்போ ரிவைன்.
1: பத்து மணி ஒரு நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்கள் இணைப்பில் இருப்பது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. சில பாடல்கள் செவிகளை தாண்டி நம்முடைய நினைவுகளுக்குள்ளும் ஒலிக்கும். அந்த காலத்து மெலடி, மறக்க முடியாத வரிகள், மனசுக்குள்ள இன்னும் பசுமையா இருக்கும் நினைவுகள். அப்படிப்பட்ட காலத்தை மீண்டும் ஒரு முறை ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். அற்றை திங்கள் அந்நிலவில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வா ராஜா வா.

10:05 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து 2 பாடல்கள் ஒலிக்கவிருக்கிறது. துணைவன் திரைப்படத்திலிருந்தும் நம் நாடு திரைப்படத்திலிருந்தும் கேட்டிணைந்திருங்கள்.

பட்டமலை தெய்வமே வெற்றி வேலே. அமரர் கூட்டம் ஆடவும் அசுரத்தோற்று ஓடவும் சமர் புரிந்த குமர கோட்ட தவமணி.

10:12 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தாலாட்டு திரைப்படத்தில் இருந்து. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில், எம் எல் ஸ்ரீகாந்த் இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இரண்டு பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. மன்னிப்பு திரைப்படத்திலிருந்தும் குலவிளக்கு திரைப்படத்திலிருந்தும் கேட்டிணைந்திருங்கள்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com

0: ஏஐஆர் சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

10:27 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருடன் திரைப்படத்தில் இருந்து. பி. சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

10:31 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இரண்டு பாடல்கள் ஒலிக்கவிருக்கிறது.

10:41 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணே பாப்பா திரைப்படத்திலிருந்து எல் ஆர் ஈஸ்வரி குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

0: என் பாடு கொண்டாட்டம், என் கையில் ஒரு லட்சம், நான் இப்போது ராணி அல்லவா.
1: பத்து மணி 45 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்ந்து இரண்டு பாடல்கள் ஒலிக்கவிருக்கிறது. அடிமை பெண் மற்றும் அன்னையும் பிதாவும் திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருங்கள்.

10:55 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகி ஆஜே காவ்யா. எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அக்கா தங்கை திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர் பாடிய பாடல் கண்ணதாசன் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

10:59 ஆகிட்டிருக்கு. பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒளிபரப்பு இரவு 11 மணி முதல் காலை 5:54 வரை இராது. நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களை, நேரம் 11:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 வரை கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இரவு நேரத்தில் இனிமையான பாடலுடன் ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் காசி படத்திற்காக ஹரிஹரன் பாடியது.

நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேட்டோம். பாடல் என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப்பறவை. அதான் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி என் உன் அப்படிங்கிற அந்த வார்த்தை தூங்கக்கூடிய பாடல்கள் தான் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கு. அதனால் முதல் பாடலை ப்ளே பண்ணியாச்சு. நீங்கள் பாடலை கேட்டோடனே யூகிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறதுக்காக அந்த பாடல். பாடலுடைய வரிகள் கவிஞர் மு மேத்தா அவர்கள் எழுந்த இளையராஜாவனுடைய இசை சொல்லவே தேவையில்லை. பாடலை ரசிச்சிருப்பீங்க. பாடல் வரிகளையும் நம்ம பல முறைகளில் இப்போ நம்ம சின்ன சின்ன ஷார்ட்ஸ்கள் பார்க்கும்போது அந்த பாடல் வரிகள் வரும். அதில் அழகாக எழுதியிருப்பார். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ, நான் பாடும் பாடல் எல்லாம் நான்

கட்டப்பாடே என்று. பூமியில் இதை யாரும் உணர்வாரோ? மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநிழல் நேசம்? எதற்கும் நான் கலங்கியதில்லை. சில வாழ்க்கையினுடைய நிறைய வரிகள் நிறைய இருக்கு. நமக்கு மாளிகை வாசம் நிறைய, ஒரு வளர்ச்சி அடையணும், ஒரு அதிகமான காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும். ஆனால் இதில் அந்த ஏழையினுடைய அந்த விழி தெரியாத மாதிரி அந்த மாற்றத்தினாலே அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அவருக்கு ஏற்றமான ஒரு வரிகளை எழுதியிருப்பார். மாளிகை வாசம் மனசில் நினச்சிருக்காங்க, ஆனால் எனக்கு கிடைத்தது மரநிழல் நேசம் தான். எதற்கும் நான் கலங்கியதில்லை. ராகம் உண்டு தாளம் உண்டு என்னை நானே தட்டி கொள்வேன். என்னெஞ்சில் உண்மையுண்டு வேற என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடல். அந்த பாடல இசை எல்லாம் இட இசை எல்லாமே நம்ம கேட்கும்போது நிறைய மேடை பாடல் இந்த நிகழ்ச்சியில் பாடியிருப்போம், பாடலும் பாடியும் பார்த்துருப்போம். அதில் அழகான அடுத்த வரியில் மிகப்பிறந்த ஒரு தத்துவத்தை அந்த பாடலை சொல்லிப்பார். பொருளுக்காய் பாட்டை சொன்னால் பொருளற்ற பாட்டே ஆகும். பாடினேன் அதை நாளும் நானும். பொருளிலா பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வார். போற்றுமை போற்றுமை என்னெஞ்ச மனமுலர் என்னை பார்ப்பார். மனதினால் அவரை பார்ப்பேன். மறந்திடா ராகம் இதுதான் வாழ்க்கை என்னும் மேடைதனில் நாடகங்கள் ஓராயிரம் பார்க்க வந்தே நானும் பார்வையின்றி அப்படின்னு சொல்லி அந்த கடைசி வரியில் நம்மளை கண் கலங்க வைக்கிற மாதிரி பாடல் வரிகளும் அதை பாட ஹரிகரன் அந்த பாடலை ரசித்து கேட்டோம் அந்த இரவு நேரத்தில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மே மாதம் படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் சித்ரா பாடியது என்மேல் விழுந்த மலை துளியே.

பாடல் வரிகளா இல்லை கவிதை வரிகளா இல்லை தாலாட்டும் பாடல் வரிகளா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்துருவோம். பல முறை கேட்டாலும் இந்த பாடல் ஒவ்வொரு முறை கேட்கும்போது மனசுக்குள்ளே அந்த காதல் நினைவுகள் வந்து வந்து தான் போகும். மண்ணும் விண்ணும் உரசுகையில் என்ன பாஷை பேசிடுமோ, அலையும் கரையும் உரசுகையில் பேசும் பாஷை பேசிடுமோ அப்படின்னு சில இயற்கையில் நடக்கின்ற விதத்தை காதலோடு ஒப்புமைப்படுத்தி எழுதியிருக்கார் பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்து தான். இசையா ரகுமான் தான் நமக்கு தெரிந்திருக்கும். அதில் ஒரு திருக்குறளோட ஒரு சாரம்சத்தை எடுத்து அந்த பாடலை பயன்படுத்தியிருக்காரு. பார்வை ரெண்டும் பேசிக்கொண்டால் பாஷை உய்மை ஆகிவிடுமோ அப்படின்னு பாடல் வரிகள் இருக்குது திருக்குறளில். கண்ணோடு கண்ணிடை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை அப்படிங்கிற அந்த திருக்குறளை ஒற்றி பார்வை ரெண்டும் பேசும்போது பாஷைக்கு அங்கே இடமில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். என்மேல் விழுந்த மலைத்தொழியை இத்தனை நாளாக எங்கிருந்த அந்த கேள்விகளுக்கு பதில் உனக்குள் உரைகின்ற ஓருயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் முடிவும் துவக்கமாய் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் பல முறை கேட்டு ரசித்த ஒரு பாடல் தான். இந்த இரவு நேரத்தில் கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 11:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். என் உன் அப்படிங்கிற தீமில் பாடல்கள் வரப்போகுதுன்னு நினச்ச உடனே இந்த பாடல் கண்டிப்பாக உங்கள் மனசில் வந்திருக்கும். அந்த பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குழுவினர் குரல்களில் என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்.

ஒரு இசை கச்சேரியை கேட்டு ரசித்த ஒரு அனுபவம் எந்த இரவு நேரத்தில் கிடைத்திருக்கும். அந்த மாதிரி பாடல்கள் இரண்டு பேரும் போட்டி போட்டு சுஜாதா அவர்களும் எஸ்பி பாலசுப்ரமணியனும் இந்த பாடலை இணைந்து அழகாக பாடியிருந்தாங்க. அதில் என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் பெயர் சொல்லுமே இந்த தலைவி சொல்லும்போது அதற்கு பதிலாக உன் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் என் பெயர் சொல்லுமே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை அழகான ஒரு ட்விஸ்ட் வச்சு எழுதியிருப்பார் கவிஞர் வைரமுத்தவர்கள் தான். ஏஆர் அவங்களுடைய இசை தான் பாடலுக்கு நமக்கு தெரிந்திருக்கும். அதில் அழகான ஒரு கவிதை வரிகள், சொல்லுக்கும் தெரியாமல் சொல்லத்தான் வந்தேனே, சொல்லுக்குள் அர்த்தம் போல சொல்லாமல் நின்றேனே, சொல்லுக்கும் அர்த்தத்துக்கும் தூரங்கள் கிடையாது, சொல்லாத காதல் எல்லாம் சொர்க்கத்தில் சேராது அப்படின்னு சொல்லி அழகான ஒரு எழுதியிருப்பார். சொல்லாத காதல் எல்லாம் சொர்க்கத்தில் சேருவது இல்லை, அதனால் சொல்லி விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரிகள் நமக்கு அந்த கருத்து வந்தது. படனுடைய இசை இடை இசை முதலிலிருந்து துவக்கம் வரைக்கும் எல்லாமே நமக்கு மனப்பாடம் தான். அந்த மாதிரி ஒரு பாடல் தான் இந்த இரவு நேரத்தில் கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் வரிசையில் பாடல் கேட்டால் அடுத்ததாக உன் அப்படிங்கிற துவக்கத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையில் வரக்கூடிய பாடல்கள் தான் கேட்க போகிறோம். அந்த வரிசையில் மின்சார கண்ணா படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடிய பாடல் உன் பேர் சொல்ல ஆசைதான்.

பாடல் பலமுறை கேட்ட பாடல் தான், ஆனால் ஒவ்வொரு முறை கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த பாடல் வரிகளில் கவிஞர் நா. முத்துக்குமார் தேவாவினுடைய இசையில் பாடல், அவருடைய துவக்க காலகட்டத்தில் ஒரு அழகான காதல் பாடலை எழுதியிருப்பார். அதன் பிறகு நிறைய பாடல்கள் இருந்தாலும் இந்த ஒரு பாடல் ஒரு தனித்துவமான பாடல் தான். ஒவ்வொரு வரியிலையுமே காதலையும் அன்பையும் அந்த பாடலில் நிறைத்து வைத்திருப்பார். கண்ணில் கடை கண்ணில் நீயும் பார்த்தால் போதுமே, கால்கள் எந்தன் கால்கள் காதல் கோலம் போடுமே என்று அந்த மெட்டுக்கு அழகாக பாடல் எழுதியிருப்பார். அதில் ஒரு அழகான கவிதை வரிகளையும் எழுதி வச்சிருப்பார். நாணம் கொண்டு மேகம் ஒன்றில் மறையும் நிலவென, கூந்தல் கொண்டு முகத்தை நீயும் மூடும் அழகென்ன அப்படின்னு ஒரு புதுக்கவிதை வரிகள் எழுதியிருப்பார். அதாவது மேகத்தை மூடுவது போல் உன் கூந்தலால் முகத்தை மூடி வைத்திருக்காத ஒரு அழகாக சொல்லியிருப்பார். பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படைத்ததாலே, அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டு கவிதைகள் இருக்கும். நீயும் என்னை பிரிந்தால் எந்தன் பிறவி முடியுமே, மீண்டும் வந்து சேர்ந்தால் மறு பிறவி தொடங்குமே. நீயும் கோவில் ஆனால் சிலையின் வடிவில் வருகிறேன், நீயும் தீபமானால் ஒளியும் நானே ஆகிறேன் அப்படின்னு எழுதியிருப்பார். வானின்றி வெண்ணிலா இங்கில்லை, நாமின்றி காதல் இல்லையே, காலம் கரைந்த பின்னும் கூந்தல் நரைத்த பின்னும் அன்பில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த அன்புக்கு மாற்றமே கிடையாதுங்கிறத இந்த பால் வரி மூலமாக கவிஞர் நா. முத்துக்குமார் காதல்

வரிகளை அழகாக எழுதியிருந்தார். அந்த பாடலை இந்த இரவு நேரத்தில் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் டும் டும் டும் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாடியது. உன் பேரை சொன்னாலே உள்நாக்கில் தித்திக்குமை.

பாடல் கேட்டும் கடைசியாக அந்த சாதனா சர்க்கத்தில் அந்த ஆலாபனை கேட்டு ரசிக்கும் போதே நமக்கு கண்கள் சுருகி ஒரு உறக்கத்திற்கான இடத்திற்கு போகண்டே இருக்கும். அந்த மாதிரி பாடல்கள் கேட்டும் உயிரெழுத்தும் மறந்தேன், மெய்யெழுத்தும் மறந்தேன், பூமியாய் நானும் மாறினேன், கையை சுடும் என்றாலும் தீயைத்தோடும் பிள்ளை போல் உன்னையை மீண்டும் நினைக்கிறேன் என்ற புது கவிதை வரிகளாக பாடல் முழுதும் எழுதியிருந்தார் கவிஞர் நா. முத்துக்குமாரின் பாடல் வரிகளுக்கு கார்த்திக் ராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் என் உன் என்ற வார்த்தையில் தூங்குகின்ற பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி கேட்கவிருக்கும் பாடல் கல்லூரி வாசல் படத்திற்காக ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் என் மனதை கொள்ளையடித்தவளே.

ஒரு அழகான மெலடியான ஒரு காதல் பாடல் கேட்டு ரசித்தோம். இந்த பாடல் வரிகள் கவிஞர் வாலி அவர்கள் தான். அவர்களுடைய பரிணாமம் ஒவ்வொரு ஆண்டு காலத்தில் இருந்து பழைய பாடல்கள் சொல்லியிருக்காங்க, கிளாசிக் சாங்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் கடந்து புது கவிதைகள் வரும்போது புது கவிதையிலையும் தன்னை நிலைநாட்டி அழகான வரிகளை எழுதியிருப்பார். மூச்சை போல உரைத்தானே இங்கு தினம் வாங்கும் இந்த நுரையீரல், நீ இல்லாமல் இருந்தாலே இந்த நுரையீரல் ஒரு குறையீரல் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். ஒன்று நான் மூச்சு காற்று மாதிரி வாங்குறேன், அதன் பாடல் வரிகள் அந்த மெட்டுக்களை அழகாக வச்சு எழுதியிருப்பார். நிதம் நிதம் தான் காதல் ராகம், நிகழ்த்திடத்தான் கேட்கும் தேகம், நீங்காமல் நெஞ்சில் இருக்கு உந்தன் பேர்தான் இங்கு தேசிய கீதம் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த புது கவிதை பாணியில் இந்த பாடல் வரிகள் அழகாக எழுதியிருப்பாங்க. அந்த பாடல் தேவாவினுடைய இசையில் கேட்டு ரசித்தோம். அதில் ஒரு வரி, அடுத்த வரி, ஏப்ரல் மாதம் கொதித்தாலும் உன்னை அணைத்தால் இது டிசம்பர் தான், டிசம்பர் மாதம் குளிர்ந்தாலும் உன்னை பிரிந்தாலே அது ஏப்ரல் தான், உனக்கெனத்தான் தோழி தோழி உருகுகிறேன் நீண்ட நாளி. அந்த தோழி நாளி என்பது அவருடைய ஐக்கானிக் வரிகள் அந்த பாடல் வரிகளை இருக்கும். அதை சொல்லதுக்காக நான் இருக்க வேண்டியதான் அந்த பாடலை கேட்டு சொன்னீர்களே. இரவு நேரத்தில் உறங்கச் செல்லும் முன் நமது மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு, நமது நேர்கள் நிகழ்ச்சிக்கு கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேர்கள் முகநூல் பக்கத்தில் யார் யாருன்னு பார்த்துடலாம். பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் முதல் பாடலிருந்தே கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. என்மன வானில் பாடலை குறித்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஹேமலதா போஸ் அனுப்பியிருக்காங்க. இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் பேட்டை கடைத்திருவிலிருந்து ஆனந்த், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, திருமல்லிசை அஸ்வினி நாகராஜ் இவங்க மனசுமேகு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ், புரசைவாக்கம் சவுந்தரராஜன்.

நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சரவணன் இனிய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் மனசு வங்கி நிகழ்ச்சியின் இன்றைய பாடல் தொகுப்புக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், இனிமையான பாடல்கள், நல்ல தேர்வு அப்படின்னு தியாகராயநகர் ரங்கராஜன் தெரிவிச்சிருக்காங்க. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பன்னீர்செல்வம் நிகழ்ச்சியில் பாடல்கள் இடம்பெறும் பாடல்கள் கேட்டு மனது மயிலிறகால் வருடுவது போல் இருக்கிறது என்று ஒரு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. இரவு நேர நீலாம்பரி ராகமதில் இரு விழிகள் நித்திரை போவதில் மனசு மயங்கும் வேளையில் மதிமயக்கும் இசை கோலங்களில் முழுதாக இணைத்து விட்டதில் என் மனவானில் சிறகடித்து பறந்தேன் பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து அவங்க கவிதையோடு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. பாபு முள்ளக்காடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சிவகுமார் தருமபுரியிலேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பெரியார் நகர்லேருந்து ராஜேஷ் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் கமெண்ட் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி.

நிகழ்ச்சியினுடைய பாடல் தொகுப்பில் என் உன் அப்படிங்கிற வார்த்தையில் தூங்குகிற பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நீங்கள் எதிர்பார்த்த காத்திருந்த ஒரு பாடல் கேஜே ஏசுதாஸ் குரலில் நீதான அந்த குயில் படத்திலிருந்து என் ஜீவன் பாடுது உன்னைத்தான் தேடுது. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:45.

பாடல் துவக்கத்திலும் ஒரு ஆலாபனை, பாடல் முடியும் போதும் ஆலாபனை, அந்த சோகத்தின் அந்த நீட்சியை சொல்லும் விதமாக பாடல் அமைந்திருந்தது. கவிஞர் வைரமுத்துவனுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜனுடைய இசையில் தான் அந்த பாடல் கேட்டோம். பாடல் வரிகள் பலமுறை கேட்டது நம் மனசுக்குள் அப்படியே மனப்பாடமாக இருந்திருக்கும். கண்ணோடு மலர்ந்த காதல், நெஞ்சோடு கனிந்த நேசம், பொன்னாக வளர வேண்டும் வாழ்விலே, ஒன்றோடு ஒன்று சேரும் உல்லாசம் வாழ்வில் கூடும், என்றே நான் நினைத்த உண்மை நீரிலே, உன் மேனி சேர துடிக்கிது ஓர் மனம், கல்யாண காலம் வந்ததும் திருமணம், எப்போது அந்த சொர்க்கம் தோன்றுமோ அப்படின்னு சொல்லி முடித்தோன்னே ஆ அப்படின்னு சொல்லி அந்த ராகம் இழப்பார் பாருங்க அப்பா, அதை கேட்கும்போதே மனசில் கண்ணீரும் அந்த காதலின் வலிகளும் அந்த பாடலை வந்து போனது. அந்த பாடலை ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா பிரசன்னராவ் ஸ்ரீவர்தினி குரல்களில் காதல் அழிவதில்லை படப்பாடல், என் மனசில் நீயேதானா.

டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த அந்த பாடலை கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. என் உன் அப்படிங்கிற வார்த்தையில் தூங்கக்கூடிய பாடல் தொகுப்பு தான் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக அங்காடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நா முத்துக்குமாரின் பாடல் வரிகள்.

நேர்களே, நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவத் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.

நேர்களை நேரம் நள்ளிரவு 12:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டார்

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் காலை 4 மணி. நேர்கள், இனி திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். துவக்கமாக ஒலிக்கும் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியது, குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் பூவை செங்குட்டுவனின் பாடல் வரிகள், குமாஸ்தாவின் மகள் படத்திற்காக.

நேரம் காலை 4:10. நேர்களின் கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய வண்ணை ஏஎன் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வரம், திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். துவக்கமாக பேசும் தெய்வன் முருகன் என துவங்கும் குரு சுரஜானந்தா இயற்றிய பாடல் நாகவல்லி ராகம் ரூபகதாளம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் இனி தொடர்வது லலிதேஸ்ரீ என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பைரவி ராகம், ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நிறைவாக வருவாரோ என துவங்கும் கோபாலகிருஷ்ண பாரதியார் இயற்றிய பாடல் சாமாராகம் ஆதிதாளம்.

நேர்கள் பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை பழைய வண்ணை ஏஎன் பாலசுப்ரமணியம் அவர்களின் நாகஸ்வரம், திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில் இசைக்கு கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிகழ்ச்சி நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை நீ கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலை கேட்கப்போர் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ கந்தகுரு கவசம்.

வந்திடப்பா பிராணிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா. வயலூர் குமாரகுரோ ஞானவரம் என கருள் வீரே வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை தந்திடுவே. கதிர்காம வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்த

நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உளத்திலே அசையாது.

பொறு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவி.

காட்டிவிடு அருமை அறிந்திடும் அவ்வருளை நீ தந்திவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வழி விட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக

கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும், நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும், செவிகள் இரண்டையும் சேவற்கொடி காக்கட்டும், கன்னங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும், உதட்டினையும் தான் உமா.

சிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு எத்திட்டால் மும்மலமகன்று விடும்.

என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய், சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய், இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான், இந்திரியமடக்கி இருந்து மறிகிறேன் நான், மனதை அடக்க

மரணத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடாமே, அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான

என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா. அன்பில் உறையும் அருகுருநாதரே தான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான். மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில்

பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொல்லி மல்லிட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடு என்னை கழிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன்.

சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்த மதில் என மறக்க பாலிப்பாய் மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமராவும் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன் ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா. சிவஞான பழமான ஸ்கந்த குருநாதா பழம் நீ என்

தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலக முனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரு ஒழுக்கமொழு கருணையையும்

புறமும் ஒரு முருகனையே காண்பேன், அங்கிங்கனாதபடி எங்குமே முருகனப்பா. முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா, அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா. அருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன், ஸ்தாவர ஜங்கமமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய். முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு, ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் தன்.

நீராடி நீரு பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறி விட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடியுருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசமிதை பாரா.

நிலை நேரம் காலை 5:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியிலேயே வாணி ஜெயராம் அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ திரிபுர சுந்தரி அஷ்டகம் கேட்கலாம்.